0: 5544
1: மீண்டும் அந்த கூற்றை பார்த்துலாம். முதலாவது கூற்று, ஓர் ஈழத்து கவிஞரான இவர் மரபு கவிதை எழுதி வரும் கவிஞராகவும், திரைப்பட பாடலாசிரியராகவும், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் அறியப்பட்டு வருகின்றார். இரண்டாவது கூற்று, ஒரு பிரபலமான இசையமைப்பாளரின் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் பாடலை எழுதியதன் ஊடாக தமிழ் சினிமாவில் தடம் பதித்தவர். மூன்றாவது கூற்று, இவரது படைப்புகள் இலங்கை ஊடகங்களில் மட்டுமல்லாது தமிழகத்தின் ஊடகங்களிலும் இடம்பெற்று வருகின்றன.
0: ஃபீபா உலகக்கிண்ண போட்டி இப்பொழுது டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கானா மற்றும் பெனாமாக்கு இடையில் அணிகளுக்கான இடையிலே இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இரு அணிகளும் சமநிலையில், அதாவது 0-0 என்ற சமநிலையில் இப்பொழுது விளையாடிக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது.
1: ஃபீபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ் எஃப்எம் 102.7.

0: எட்டு மணி எட்டு நிமிடம் எஃப்எம் 102 தசமலூடாக அணிந்திருக்கீர்கள். யார் அந்த பிரபலம் மூன்று கூட்டுகள் என்ற நாளில் நாங்கள் தந்திருக்கிறோம். அந்த கூட்டுக்குரிய சொந்தக்காரர் யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடி அழைக்கலாம். 4165544000.
1: மீண்டும் அந்த கூற்றுகளை பார்த்துட்டு நேர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். முதலாவது கூற்று, ஒரு எழுத்து கவிஞரான இவர் மரபு கவிதை எழுதி வரும் கவிஞராகவும், திரைப்பட பாடலாசிரியராகவும், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும், தொகுப்பாளராகவும் அறியப்பட்டு வருகின்றார். இரண்டாவது கூற்று, ஒரு பிரபலமான இசையமைப்பாளரின் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் பாடலை எழுதியதனூடாக தமிழ் சினிமாவில் தடம் பதித்தவர். மூன்றாவது குற்று, இவரது படைப்புகள் இலங்கை ஊடகங்களில் மட்டுமல்லாது தமிழகத்தின் ஊடகங்களிலும் இடம்பெற்று வருகின்றன.
0: இதாண்டிய நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற இந்த மூன்று கூற்று, இந்த மூன்று கூற்றுக்குரிய பிரபலம் யார் அப்படி என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கத்தை மட்டும் நினைப்படுத்துகிறோம். 4165544000 அணிந்திருக்கும் நேர்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். உனப்பில் எங்களோட வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அன்பு பேசுகிறேன்.
1: அன்பு, எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, சௌகரியம். உங்கள் இருவருக்கும் முதலில் நன்றி. இந்த கடந்த ஒரு மணி நேரமும் அசத்தலான பாட்டு போட்டு அசத்தி விட்டீர்கள், அதுக்கு முதலில் நன்றி.
0: நன்றி, நன்றி அன்பு.
2: அடுத்தது இந்த உங்கள்ட கேள்வி வந்து, இதை படித்ததாகத்தான் நான்
0: ஞாபகம் இருந்தா,
2: இங்க படித்ததுதான் ஞாபகம் இருக்கு. இந்த இப்போ இங்க வந்திருக்கிறார் எல்லா யார், விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனின்ற படத்துக்கு இவர் பாட்டு எழுதியிருக்கிறார். இவர் வந்து கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர். முகமது அஸ்மின் அஸ்மின் என்று நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இவர் விஜய் ஆண்டனிக்கு எழுதியிருக்கிறதாக இங்கே ஒரு இடத்துல இன்டர்நெட்ல படிச்சிருக்கேன்.
0: தட்டி கொண்டு போய் இங்க பாத்துருக்கீங்க?
2: தட்டி கொண்டு போய் பாத்துருக்கிறேன். அது வெரி சக்சஸ்ஃபுல்லாக
0: அமைமன்றது பாக்கலாம். உங்களோட பக்கம் மழை பெய்யுதா? சரி, கரண் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யாரு நினைக்கிறீங்க? பிஹெச் அப்துல் ஹாமித் அப்படின்னு சொல்லி கரண் சொல்லியிருக்கீங்க. சரி, எங்களோட பதிலும் குறித்திருக்கோம். மிக்க நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. நீங்களும் அழைத்துக் கொள்ளலாம். 4165544000. மீண்டும் அந்த மூன்று கூற்றுக்களை உங்களுக்காக தருகின்றோம்.
1: முதலாவது கூற்று, ஒரு ஈழத்து கவிஞரான இவர் மரபு கவிதை எழுதி வரும் கவிஞராகவும், திரைப்பட பாடலாசிரியராகவும், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும், தொகுப்பாளராகவும் அறியப்பட்டு வருகின்றார். ஒரு பிரபலமான இசையமைப்பாளரின் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் பாடலை எழுதியதனூடாக தமிழ் சினிமாவில் தடம் பதித்தவர். மூன்றாவது குற்றி, இவரது படைப்புகள் இலங்கை ஊடகங்களில் மட்டுமல்லாது தமிழகத்தின் ஊடகங்களிலும் இடம்பெற்று வருகின்றன. இவைதான் அந்த மூன்று குற்றுகளாக இருக்கின்றன. இதை வைத்துக் கொண்டு யார் என்று தெரிந்தால் நீங்கள் அழைக்கலாம். 4165544000.
0: பீபா உலகின் போட்டி இப்பொழுது டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கானா மற்றும் பனாமாக்கு இடையிலே அணிகளுக்கான இடையில் போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து 0-0 தான் நிக்குது.
1: இன்னும் ஒரு கோலும் வரல.
0: ஆனா இரண்டு அணிகளும் மிக கடுமையாக போட்டியில் களமாடி கொண்டிருப்பதை காணக்கூடியதா இருக்கிறது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மனிதர்கள் FM 102.7 ஊடாக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டர் தமிழ் 8:16 அணிந்திருக்கும் அடுத்த நேர்களை வந்துக் கொள்ளப் போகிறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என் பேர் கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் கோபாலகிருஷ்ணன். சொல்லுங்க,
0: நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க கோபாலகிருஷ்ணன்? காசி ஆனந்தன் அப்படி என்று சொல்லி நீங்க சொல்லிக்கிறீங்க கோபாலகிருஷ்ணன். உங்களுடைய பதில் குறித்திருக்கிறோம். நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேரம் சில போறோம். எங்களோட இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கும் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியோட பயணத்துக்கு வந்திருக்கிறோம்.
1: யாரு நினைக்கிறீங்க?
3: எனக்கு ரெண்டு பேர்ல சந்தேகமா இருந்தது, ஆனா தூடி துருவி
0: எங்க ரெண்டு பேரும் இல்லத்தானே?
3: ஆமாம், ஏனென்றால் வாசிகன் தாசையாவும் அவரும் சற்று அந்த ஒரு பாடல் ஒன்று எழுதி இருக்கிறார். இப்ப விஜயந்தன் படத்துலதான் ஜில்ஜில் என்ற பாடல் சத்திய திருமகன்ல அவரும் சேர்ந்து பாடியும் இருக்கிறார். ஆனால் நீங்க கொண்டு வந்தது நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னால் பொத்துவில் முகமது காசிம்.
0: ஆகவே உங்களோட பதிலும் கொடுத்திருக்கிறோம். நன்றி தேவகுமார், உங்களோட இருந்து கொண்டதுக்கு
1: முதலாவது கூற்று, ஓர் ஈழத்து கவிஞரான இவர் மரபு கவிதை எழுதியவரும் கவிஞராகவும் திரைப்பட பாடலாசிரியராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் அறியப்பட்டு வருகின்றார். இரண்டாவது கூற்று, ஒரு பிரபலமான இசையமைப்பாளரின் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் பாடலை எழுதியதன் ஊடாக தமிழ் சினிமாவில் தடம் பதித்தவர். மூன்றாவது கூற்று, இவரது படைப்புகள் இலங்கை ஊடகங்களில் மட்டுமல்லாது தமிழகத்தின் ஊடகங்களிலும் இடம்பெற்று வருகின்றன.
0: ஆகவே நீங்களும் அழைக்கலாம். 4164554400. ஃபீஃபா உலகக்கண போட்டி இப்பொழுது டொரண்டோ ஸ்டேடியத்திலே மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கானா மற்றும் பனாமா அணிகளுக்கிடையில் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக 56 கடந்தும் பார்த்தீங்க சொன்னால் 0-0 உண்டு. சமநிலையில் எந்தவித கோல்களும் இல்லாமல் அணிகள் விளையாடி கொண்டிருப்பதை காணக்கூடியா இருக்கிறது. போட்டியை பார்த்தீங்க சொன்னால் விறுவிறுப்பாக இரண்டு போட்டிகளும் எது யார் நாங்களா கோலை தட்டுவதென்ற மாதிரி இருக்கிறது மைதானத்தை பார்க்கின்ற பொழுது. சரி, தொடர்ந்து மனிதருங்கள், நாங்களும் அவ்வப்போது அந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றோம்.
1: போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ் எஃப் எம் 102.7.
4: நல்ல பாட்டு, நாலு விஷயம், எஃப் எம் 102.7 ஈஸ்ட் எஃப் எம் .ca.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattadal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
6: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷா, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham & Shepherd கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS சலூன்.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்
9: என்னது?
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
10: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
11: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 6476565690, 6476565690.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: நாங்களும் யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியில் மூன்று கூற்றுகளை தந்து யார் என்று கேட்டிருந்தோம். நேர்களும் இணைந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த கூற்றுகளையும் பார்த்து யார் அந்த பிரபலம் என்று பதில் சொல்லும் நேரமும் வந்திருக்கு.
1: முதலில் நாங்கள் மூன்று கூற்றுகளை நினைவுபடுத்துகிறோம் சொல்லி.
0: ஒரு எழுத்து கவிஞரான இவர் மரபு கவிதை எழுதி வரும் கவிஞராகவும் திரைப்பட பாடலாசிரியராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் அறியப்பட்டு வருகின்றார். ஒரு பிரபலமான இசையமைப்பாளரின் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் பாடலை எழுதியதனூடாக தமிழ் சினிமாவில் தடம் பதித்தார். இவரது படைப்புகள் இலங்கை ஊடகங்களில் மட்டுமல்லாது தமிழகத்தின் ஊடகங்களிலும் இடம்பெற்று வருகின்றன.
1: இதாண்டிய நாளில் நாங்கள் தந்திருந்த மூன்று கூற்று, இந்த மூன்று கூற்றுகளை வைத்துக் கொண்டு இந்த கூற்றுக்குரிய சொந்தக்காரர் பிரபலம் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேர்கள் இணைந்து கொண்டு எங்களுக்கு பதிலை தந்திருந்தார்கள். பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது பொத்துவில் அஸ்மின். சிறுவயது முதலே இவர் இலக்கிய ஆர்வம் மிக்கவராக காணப்பட்டவர். 2007 தரம் 9 ஆண்டு படிக்கும் போது கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். இவருடைய முதலாவது கவிதை 2000 தினக்குரல் பத்திரிகையில் என்ன தவம் செய்தாயோ எனும் தலைப்பில் வெளியானது. அதைத் தொடர்ந்து இவரது கவிதைகள், சிறுகதைகள், பக்தி எழுத்துக்கள், நேர்காணல், பாடல் இலங்கை தேசிய செய்தித்தாள்களிலும் சிற்றிதழ்கள் மற்றும் அனைத்துலக தமிழ் சிற்றிதழ்களிலும் வெளியாகியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: விஜய் ஆண்டனியின் இசையில் வெளிவந்த நான் திரைப்படத்திற்காக தப்பெல்லாம் தப்பே இல்லை என்ற பாடலையும் எழுதியிருக்கின்றார். பாடலாசிரியர் ஒருவரை அறிமுகம் செய்யும் நோக்கோடு அனைத்துலக ரீதியில் நடத்தப்பட்ட பாடல் இயற்றல் போட்டியில் வழங்கப்பட்ட கதை சூழலுக்கும் இசைக்கும் ஏற்ப பாடல் எழுதி அதில் 20,000 போட்டியாளர்களுக்குள் முதலாம் இடம் பெற்று நான் திரைப்படத்தில் பாடல் எழுதும் வாய்ப்பினையும் இவர் பெற்றவர். எனவே இன்று நாங்கள் அழைத்து வந்த அந்த பிரபலம் பொத்துவில் அஸ்மின்.
1: ஆகவே எழுந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்கும். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி இப்பொழுது டொரண்டோ ஸ்டேடியம் மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கானா மற்றும் பனமா அணிகளுக்கிடையில் போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பார்த்திங்க சொன்னால் அந்த பந்து விளிம்பில் போய் அப்படியே தட்டி தவறி அப்படியே யார் வெற்றி கொள்வதென்று ஒரு உருமாப்போடு இரண்டு அணிகளும் மோதிக்கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது 67 நிமிடங்கள் தாண்டியும் 0-0 என்ற சமநிலையில் இப்பொழுது இரண்டு அணிகளுமே மோதிக்கொண்டிருக்கின்றன. மெல்லிய மலைத்துருளோடு அந்த சுறுசுறுப்பான போட்டியும் இங்கே டொரண்டோ மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் அவ்வப்போது நாங்கள் அந்த செய்திகளை உணர்த்திக் கொள்ளப் போகின்றோம். FM 102.7 ஈஸ்ட் FM.co.in இணைந்திருக்கிறீர்கள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு ஈஸ்ட் FM.ca.

பிரான்சில் நடந்து முடிந்த G7 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் பலமுறை பேசியதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெறாதமைக்கு காரணங்கள் எதுவும் இல்லையெனவும் கனேடிய பிரதமர் கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோருடனும் மட்டுமே அமெரிக்க அதிபர் இருதரப்பு கலந்துரையாடல்களை நிகழ்த்தியிருந்தார். தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்துள்ளார். சர்ச்சைக்குரிய சேட்டலைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாதென அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் இல்லாத ஆட்சியாக தாவேக்கு ஆட்சி உள்ளதென முதலமைச்சர் விஜயுடனான சந்திப்பின் பின்னர் வைகோ வரவேற்றுள்ளார். முன்னதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்திருந்தார். சொந்த சின்னத்தில் அல்லாமல் திமுகவின் சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட காரணத்தால் தாவேக்கு அரசுக்கு ஆதரவளிக்க முடியாத நிலையில் மதிமுக உள்ளது. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 7.8 மில்லியன் ரூபாய் நிதியினை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக்கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
2: காலம் தரும் நாயகனே.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, காபரோ, 416-299-9955.
4: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1260-1200.
5: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: ராஜ்குமாரின் இசையில் அந்த பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. 8:45 நிமிடம் எஃப்எம் 102.3 ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடகம் அமர்ந்திருக்கீர்கள். ஃபீபா உலகக்கிண்ண போட்டியின் இப்பொழுது டொரண்டோ மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கானா மற்றும் பனாமா அணிகளுக்கு இடையிலே போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 83 நிமிடங்களை கடந்திருக்க இந்த பொழுதில் கூட இரண்டு அணிகளுமே 0-0 என்று தான் சொல்லிக்கொண்டிருக்க, கிட்டத்தட்ட கொண்டு போய் அப்படியே கோல ரக்குவதற்கு பெரிய போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைதான் கள நிலைமையாக காணப்படுகிறது. இரண்டு அணிகளும் விடாமுயற்சியாக தங்களுடைய இரண்டு அணிகளுக்கு போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் காணக்கூடிய இருக்கிறது.
1: வெற்றிக்கான சாத்திய குழுவை பார்த்தீங்கனாலும் கூட அந்த டிரா ஆக முடிவதற்கு தான் 74% என்றும் கணிப்புற்றிருக்கிறார்கள்.
0: 7 நிமிடங்கள் கூட காத்திருக்கிறது போட்டியினருக்கு. மேலதிகமாக அந்த இணைத்துக் கொண்டால் கூட மேலதிக டைம் இருக்க போகிறது. சரி, நிலைமையை பார்க்கலாம் என்னமா என்று சொல்லி, ஆகவே தொடர்ந்தும் 0-0 என்ற நிதியிலே இரண்டு அணிகளும் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டொரண்டோ மைதானத்தில்.
1: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ் எஃப்எம் 102.7.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
6: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
10: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சர

0: அனுபவன். எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவணபவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவணபவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவணபவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
1: என்ன யோசனை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
6: சரி, நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவில் 2 விடயங்களை நினைவுபடுத்தணும். பார்த்தீங்கன்னா மைதானம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு நாங்கள் போகலாம். தொடர்ச்சியாக 90 நிமிடங்கள் தாண்டிய நிலையில், மேலதிகமாக 6 நிமிடங்கள் இணைக்கப்பட்ட நிலையிலே தொடர்ந்தும் கானா மற்றும் பனாமா இடையிலான போட்டிகள் வந்து விறுவிறுப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் 0-0 என்றதோட
7: ஒரு 3 நிமிஷத்துல தெரிய வந்துடும்
6: யாரும் வெல்லுவாங்களா இல்ல அதே மாதிரி தான் இருக்க போறதா அப்படி என்று சொல்லி பார்க்கலாம். சரி, அது ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டியின் அந்த முடிவில் நாங்கள் உங்களோட தந்திருந்தோம். சரி, இந்த நாளில் 2 விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் நேற்று நிறைவு செய்ய போகின்றோம்.
7: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 5% குறைவடி இருக்கின்றது.
6: டொரண்டோ பெரும்பாகம் 21°C, நாளை வியாழக்கிழமை 20°C, 2-4 mm மழைக்கான சாத்திய குறித்து தென்படுகிறது. அதுபோலே வெள்ளிக்கிழமை 21°C, சனிக்கிழமை 21°C இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 22°C, ஞாயிற்றுக்கிழமை 2-4 mm மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் முன்னர், இப்பொழுது பார்த்தீங்க சொன்னால் அந்த மைதானத்தில் கானா அணி வந்து ஒரு கோலை கடைசி நிமிடத்தில் அப்படியே கோலை ரக்கியிருக்கிறாங்க. அதால் மைதானமே பரபரப்பாக காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதி நிமிடத்தில் தங்களுடைய ஒரு கோலை கொடுத்து வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கானா அணியினர் என்பதும் இந்த வழியில் நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றோம்.
7: நன்றி, வணக்கம் நேர்களே.
6: மீண்டும் ஒருபொழுது சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
7: நிபாஜினி சண்முகவேல்,
6: ஜீவரஞ்சன். இனிமான இரவு, வணக்கம் நேர்களே.
7: நன்றி, வணக்கம்.

0: is East FM.
1: East FM.
0: East FM.
2: Listen up, everybody.

0: systems are offline.
1: Number one for today's hits and all-time favorites. 102.7. Let's go. This is your radio, your station.
2: This is East FM.
3: It's East FM.
4: நான் சோஷே. நினைக்க எப்படி என்னோட இஷ்டம் தோணி தொடங்கி

ഗവൺമെന്റിന്റെ സാമ്പത്തിക പിന്തുണയോടെ.

0: திசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
8: புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 647-539-5601. RKS Salon.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். குரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 4164
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர். மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் VVT ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் VVT ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல். VVT ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மாக்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
5: 6476712709 6476712709 Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748. camsonics.com.
6: Your favorite music on your favorite station. 102.7.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.

0: டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் பீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin thalamaiyil iyangum Focus Education Services ippozhudhu pudhidhaga iniyum Junior Kindergarten mudhal Grade 8 variyana maanavargalukku oru maadha ilavasa vaguppai valingukindrargal. June mudhal August varai indha ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Side and Shepherd Sandipal. Focus Educational Services.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
4: 416-461-6401.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: 102.7 கேட்டாலே
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: Podume fresh ya feel panna East FM kelunga.
7: Everything you like, everything you need is found only here.
6: East FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough, 416-841-5301, 416-841-5301.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: பாட்டுக்கு ரிப்பன் விலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
2: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்ப்ரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6 4 7 9 9 6 5 9 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9
3: இன்றும் இசையுடன்
4: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
3: 102.7

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power.
3: Feel the bass. 102.7 FM.
4: Prusha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: Welcome to New Ocean Supermarket.
7: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
8: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்க,
7: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
8: மீரஜி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
7: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
8: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
9: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
10: என்ன யோசினை?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
15: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
16: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
17: FM 102.7, EastFM.ca.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1 திகதி புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
7: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ, அழகோ அழகு. 6477873784.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

FM 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நனைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளினூடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை புத்தம்பதிய காலை இப்பொழுது ஒன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள். தமிழோடு இணைந்திருக்கிறோம். 7:08 வெளியில் இப்போது இருக்கக்கூடிய வெப்பநிலை 15°C, 14°C உணரப்படுகிறது. லேசான மழை துருளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 21°C வரை வெப்பநிலையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதே பொழுதிலும் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. முயல்கூட்டம் கலந்திருக்கக்கூடிய சூரியனும் இருந்த நாளாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்வுகூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாளைய தினம் 22°C கூடுதல் வெப்பநிலையாக பதிவாகும். அதே வழி 22°C வெப்பநிலை இருந்தாலும் மழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் இருக்கிறது. முகில்கூட்டமும் சூரியனும் கலந்திருக்கின்ற நாளாக இருக்கும். 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி நாளைய நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை 23°C பெரும்பாலும் சூரியனை நிறைந்திருந்தாலும் 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி சனிக்கிழமையும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. திங்கள் 21°C ஆகவும் செவ்வாய் 24°C ஆகவும் வெப்பநிலை இருக்கும். இந்த நாட்களில் சூரியனை பிரகாசமாக இருக்கும். அதேபோன்று புதன்கிழமை 22°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. வியாழக்கிழமை 23°C ஆக இருக்கும். வெள்ளிக்கிழமை 24°C ஆக வெப்பநிலை இருக்கப் போகிறது. இதுதான் தொடர்கின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பிளவுபட்டு வரும் உறவை மீட்டெடுக்க வேண்டும் என அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய இது அவசியமானது என அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் மார்க்வெயின் முலின் தெரிவித்தார். நேற்றைய தினம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரியுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது மார்க்வெயின் முலின் இந்த கருத்தை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வாதங்கள் குற்றச் செயல்களுக்கான பலவீனங்களை மட்டுமே வெளிப்படுத்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மெக்சிகோ எல்லையில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டுள்ள கடுமையான நடவடிக்கையானது கனடாவில் இருந்து எல்லை தாண்டி வரும் குற்றச் செயல்கள் அதிகரிக்க வழிவகுத்துள்ளதாகவும் மார்க்வெயின் தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிகள் கனடாவை அமெரிக்காவின் 51st மாநிலமாக இணைத்துக் கொள்வோம் என்ற அச்சுறுத்தல்களால் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் சீர்குலைந்து வருகின்றன. ஃபென்டனைல் பழக்கத்தை காரணம் காட்டி கனடா மீது வரிகளை விதிக்கும் நோக்கில் டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டு கனேடிய அமெரிக்க எல்லையில் அவசரகால நிலையை அறிவித்தார். கனடாவின் மேம்படுத்தப்பட்ட எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எல்லை தாண்டிய சட்டவிரோத போதைப் பொருட்களின் பழக்கம் கணிசமாக குறைந்திருப்பதையும் இந்த சந்திப்பின் போது கரி ஆனந்த சங்கரி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய பிரதமரை கனேடிய பிரதமர் கனடாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். கனேடிய பிரதமர் மாகாணி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இந்த வருடத்தின் பிற்பகுதியில் கனடாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வதற்கான அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. G7 உச்சி மாநாட்டின் இடையில் இரு தலைவர்களும் சந்தித்த பின்னர் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக மாகாணியின் அலுவலகம் அறிவித்தது. இந்த அழைப்பிற்காக பிரதமருக்கு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். கனடாவில் இந்திய அரசு பின்பற்றுவதாக குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டு தலையீடு அல்லது நாடு கடந்த அடக்குமுறை குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட சந்திப்பு குறித்த அறிக்கையில் எந்த விடயமும் குறிப்பிடப்படவில்லை. இருந்தபோதிலும் வகைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தகவல்களின் பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க இரு நாட்டு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாகாணி இந்த வார ஆரம்பத்தில் பிரான்சில் இதேபோன்ற ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டார். பிப்ரவரி மாத இறுதியில் மார்ச் மாத ஆரம்பத்தில் மாகாணி இந்தியாவிற்கான பயணத்தை மேற்கொண்டார். அங்கு இரு தலைவர்களும் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுக்க இணக்கம் தெரிவித்ததோடு புதிய எரிசக்தி ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கேத்தி வேக்டால் தனது பதவி விலகலை விரிவுபடுத்தியுள்ளார். நீண்டகாலமாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படும் கேத்தி வேக்டால் ஆகஸ்ட் மாத இறுதியில் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில் என கடந்த கோடி காலத்தில் அவர் அறிவித்ததை அடுத்து நாடாளுமன்றத்திலிருந்து தனது பதவி விலகலை அவர் விரிவுபடுத்துகிறார். யோக்டோன் மெல்வில் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக தான் முதலில் அறிவித்த போது அடுத்த தேர்தல் அறிவிக்கப்படும் வரை தனது தொகுதியின் வாக்காளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது தனது நோக்கமாக முதலில் இருந்ததாகவும் இருந்தபோதிலும் ஆகஸ்ட் 31st முதல் தனது பதவியிலிருந்து விலக தற்போது தீர்மானித்திருப்பதாகவும் கேத்தி வேக்டால் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்தார். 2015 சஸ்கச்சுவான் மாகாண கிராமப்புற தொகுதியான யோகோன் மெல்வில் தொகுதியில் கேத்தி முதன்முதலில் தேர்வு செய்யப்பட்டார். 93rd முதல் இந்த தொகுதி கன்சர்வேட்டிவ் கட்சியினாலும் அவர்களின் மத்திய கட்சியின் முன்னோடிகளான ரெஃபோம் கனேடியன் அலையன்ஸ் கட்சியினாலும் தக்க வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கேத்தி 78% வாக்களோடு மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 4 தேர்தல்களில் தனக்கு கிடைத்த ஆதரவு சிந்திக்க வைப்பதாகவும் அதே சமயம் ஊக்கமளிப்பதாக இருந்தது எனவும் கேத்தி தனது அறிக்கையில் கூறியுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பிய பொலிவே தனது பணியாளர்கள் RCMP தனது குடும்பத்தினருக்கும் அவர் தனது நன்றியினை தெரிவித்துள்ளார்.
யோக்டோன் மெல்வில் தொகுதிக்கு ஒரு தசாப்தத்திற்கு மேலாக ஆற்றிய கொள்கை ரீதியான உண்மையான சேவைக்காக அவருக்கு புதன்கிழமை சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பியர் பொலிவியர் நன்றி தெரிவித்தார். சமீபத்திய மாதங்களில் தமது பதவிகளில் இருந்து விலகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையில் தற்போது கேத்தி வெங்டனும் இணைந்துள்ளார். இந்த பதவி விலகலினால் எதிர்வரும் மாதங்களில் 6 இடைத்தேர்தல்கள் கனடாவில் நடத்தப்பட வேண்டிய நிலை தோன்றியுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்னர் இருந்ததை விட கனடாவில் குடியேறுகின்றவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. கனேடிய புள்ளி விவர திணைக்களத்தின் புதிய தரவுகள் இதனை உறுதிப்படுத்தின. நிரந்தர பெற்ற குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை குறைவடைவதால் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் கனேடிய மக்கள் தொகை 0.1% சரிவடைந்திருப்பதாக புள்ளி விவர திணைக்களம் கணித்தது. ஜனவரி 1st ஒப்பிடுகையில் 55,025 பேர் குறைந்தது. ஏப்ரல் 1st நிலவரப்படி கனேடிய மக்கள் தொகை 41,417,056 இருந்ததாக புள்ளி விவர திணைக்கிழம் மதிப்பிட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்னர் 55,194 இருந்த செறிவுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் நிரந்தரமற்ற குடியிருப்பாளர்களின் முதல்கட்ட எண்ணிக்கை 117,879 பேராக குறைவடைந்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 104,210 நிரந்தர குடியேற்றவாசிகள் வரவேற்கப்பட்ட நிலையில் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் 83,149 பேர் மட்டுமே வரவேற்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவர திணைக்கிழம் அறிவித்துள்ளது. ஒரு வருடத்திற்கு முன் 19,961 இருந்த நிகர வெளிநாட்டு குடிபெயர்வு இந்த காலாண்டில் 20,140 அதிகரித்துள்ளது. குடியேற்றம் இல்லாவிட்டால் கனடாவின் மக்கள் தொகை அளவினை நிலைநிறுத்த தேவையான அளவை விட கனடாவின் கரிபுரிதல் விகிதம் குறைவடைந்துள்ளது. பிறப்புகளை விட இறப்புகள் அதிகமாக இருந்தால் பிறப்புகளிலிருந்து இறப்புகளை கழித்தளவிடப்படும் இயற்கை அதிகரிப்பு அந்த காலாண்டில் எதிர்மறை 155 பதிவாக இருக்கிறது. 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் 983 அதிகரிப்புடன் இது ஒப்பிடப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியை அச்சுறுத்தியதாக RCMP அதிகாரி ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குபெக் மாகாணத்தைச் சேர்ந்த RCMP அதிகாரி ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை இணையத்தில் மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அல்பர்ட்டா மாகாணத்தில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்ட இந்த RCMP அதிகாரி பணிக்கமர்த்தப்பட்டிருந்தார். RCMPயின் கூற்றின்படி குபெக் மாகாணத்தின் சென்ட் ஜீன்ஸோ ரிச்சலோவைச் சேர்ந்த 34 வயதுடைய எவன்சன் டொமலோஸ் தனது ஸ்னாப்சாட் கணக்கில் ஒரு காணொலியை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த காணொலியில் அமெரிக்க ஜனாதிபதியை நோக்கி அச்சுறுத்தும் கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. கான்சிக் அல்பர்டாவில் G7 உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கூறப்படும் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றதாக RCMP தெரிவித்தது. June 15-17 வரை நடைபெற்ற இந்த உச்சி மாநாட்டில் டொனால்டு ட்ரம்ப் கலந்து கொண்டார். மற்றும் ஒரு அதிகாரி இந்த காணொலியை பற்றி தெரிவித்ததை அடுத்து RCMP சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையை தனது பொறுப்பில் எடுத்துக் கொண்டது. அதனடுத்து எவன்சன் டெம்ரோஸ் தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்டதோடு அவர் மீது அச்சுறுத்தல் விடுத்ததான குற்றச்சாட்டம் சுமத்தப்பட்டது. July 30 சென்ட் ஜேன்சோ லைலோ நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாக உள்ளார். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. மிசாக நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தான் பரிசீலித்து வருவதாக போனி குரம்பி தெரிவித்தார். முன்னாள் நகர முதல்வர் போனி குரம்பி மீண்டும் தலைமை பதவிக்கு போட்டியிடக்கூடும் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் தனது அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருவதாக கூறினார். போனி குரம்பி 2014-2024 வரை ஒரு தசாப்த காலமாக மிசாக நகரின் முதல்வராக செயல்பட்டார். 2023 ஒன்றாரிய லிபரல் கட்சி தலைமை போட்டியில் வெற்றி பெற்ற பின்னர் தனது பதவியிலிருந்து விலகி மாகாண அரசியலில் ஈடுபட்டார். February 2025 டாக்போர்ட் தலைமையிலான PC கட்சியிடம் தேர்தலில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து செப்டம்பர் தனது கட்சியின் பலவீனமான தலைமை மதிப்பாய்வின் காரணமாக லிபரல் கட்சி தலைமை பதவியிலிருந்து விலகி ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்தில் போனி குரம்பி மீண்டும் நகரசபை அரசியலுக்கு திரும்ப தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து எதிர்வரும் வாரங்களில் மேலும் கருத்துக்களை வெளியிடப்போவதாக போனி குரம்பி கூறியுள்ளார். கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:16

0: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7.
1: ஸ்காப்ரோவில் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 4 to 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52. லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ, 416-288-0994, கைரளி taste.com.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building in Ullay, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM, East FM 102.7.
9: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
10: ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா போவாய். ஆசையில பாத்தி கட்டி நாத்து

0: இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் சமணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து 14 எண்புக்கூடுகள் நேற்று வெளிப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு நீதியமைச்சருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். சமணி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 27 நாள் அகழ்வுகள் நேற்று இடம்பெற்றிருந்தன. நேற்று அகழ்வுப் பணியின் போது எண்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் ஒரு இரும்பு வளையம் போன்ற சான்று பொருள் மீட்கப்பட்டது. அத்துடன் சிறுமி ஒருவருடைய பிளாஸ்டிக் காப்பினியொத்த பொருள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டதாகவும் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரையில் அகழ்வுப் பணிகளின் போது 380 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவற்றில் 362 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உயர்த்தஞ்சாறு தாக்குதல்கள் குறித்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட முழுமையான விசாரணை தரவுகளை தற்போது இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளதாக அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. 2019 ஏப்ரல் 21 தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறுகிய காலப்பகுதிக்குள் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முழுமையான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் உதவியை கோரியதாக ஐக்கிய தேசிய கட்சி நினைவுபடுத்தியது. இலங்கை புலனாய்வு அமைப்புகளுக்கு சில தொழில்நுட்ப நிபுணத்துவ பற்றாக்குறையாக இருந்தமையினால் இந்த உதவி கோரப்பட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு உறுதியளித்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து அமெரிக்காவின் FBI முகவர்கள் இலங்கையின் குற்ற புலனாய்வு துணைக்கிடம் ராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் அரச புலனாய்வு சேவை ஆகியவற்றோடு இணைந்து கூட்டு விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். இந்த விசாரணைகளின் முடிவுகளை FBI-யினர் இலங்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பதோடு உள்ளூர் அதிகாரிகளாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளின் அடிப்படையில் 2020 நவம்பர் 12 தேதி FBI விசேட முகவரால் அமெரிக்க நீதிமன்றத்தில் விரிவான வாக்குமூலமும் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2020 டிசம்பரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் இலங்கையில் ஏற்கனவே காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் சிலருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. உயர்த்தஞ்சாறு தாக்குதலுக்கு நீதி வழங்குமாறு கூறி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காரியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு சமூக அபிவிருத்தி மையத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. உயர்த்தஞ்சாறு தாக்குதல் விவகாரம் மற்றும் தற்போதைய அரசியல் சர்ச்சைகள் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். உயர்த்தஞ்சாறு தாக்குதல் நடைபெற்ற அன்று காலை பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகி எந்த ஒரு பொது தேவாலயத்திற்கும் சென்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கவில்லை என்றும் அவர் அன்று காலை தனது பேராயர் இல்லத்தில் உள்ள சிறிய தியான அறையில் தனிப்பட்ட முறையில் திருப்பலியை நடத்தினார் என்றும் அவர் கூறினார். தாக்குதல் குறித்து விசேட பாதுகாப்பு பிரிவினருக்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருந்ததால் கர்தினாலுக்கும் இது முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டதாகவும் இவ்வாறான அபாண்டமான வதந்திகளை பரப்புவதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் கர்தினாலுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதே தாக்குதல் நடந்ததற்கு பின்னர் தான் என்பதை தாங்கள் திட்டவட்டமாக வலியுறுத்துவதாகவும் ரவி சினிவரண்ண மற்றும் ஷானி அபிஷேகர் ஆகியோரை தற்போதைய பதவிகளுக்கு நியமிக்குமாறு கர்தினாலோ அல்லது கத்தோலிக்க திருச்சபையோ ஒருபோதும் அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தவில்லை எனவும் விமல் வீரவங்ச போன்றவர்கள் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தாம் அப்போதே பதிலளித்து விட்டதாகவும் அருட்தந்தை தெரிவித்தார். கத்தோலிக்க திருச்சபை அவ்வாறு கோரியதாக எங்காவது ஆதாரம் இருந்தால் அதனை காட்டுமாறு தாம் சவால் விடுவதாகவும் தமது ஒரே கோரிக்கை ஆரம்பத்தில் இந்த விசாரணைகளை மிகச்சரியாக முன்னெடுத்த பழைய விசாரணைக் குழுவினரை மீண்டும் இந்த விசாரணைகளுக்கு அழைக்க வேண்டும் என்பதாகவே அமைந்திருந்தது எனவும் அவர் தெரிவித்தார். தற்போது சர்ச்சைக்குள் சிக்கியிருக்கும் சொத்துக்கள் இப்ராஹிம் நானாவிற்கு சொந்தமானவை அல்ல என்றும் அவை அவருடைய சகோதரர் ஒருவருக்கு சொந்தமானவை எனவும் 2022 ஆண்டு கோட்டபாய ராஜபக்சேவின் அரசாங்க காலத்தில் இப்ராஹிம் நானாவுக்கு நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். பிணை வழங்கப்பட்டது என்பதன் அர்த்தம் அவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதல்ல. அது தொடர்பான வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றமே அவருக்கு பிணை வழங்கியதை தவிர வேறு எங்கும் வழங்கப்படவில்லை எனவும் அருட்தந்தை தெரிவித்தார். அவரை அரசாங்கம் கைது செய்யக்கூடாது என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சுரேஷ் சாலை தனது மணிக்கணினி மற்றும் கணினி தரவுகளை வழங்க மறுப்பதாக கூறப்படும் விவகாரம் குறித்து தயாஸ்ரீ ஜெயசேகர் உள்ளிட்டவர்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அந்த மடிக்கணினியில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான உளவு தகவல்களும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சாத்தியமான சம்பவங்கள் குறித்த விவரங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. சுரேஷ் சாலை தற்போது ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. ஓய்வு பெற்ற எந்த ஒரு அதிகாரிக்கும் நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடைய உளவு தகவல்கள் தமது தனிப்பட்ட கருவிகளில் வைத்திருப்பதற்கு உரிமை கிடையாது. அது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானது. அந்த தரவுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அல்லது எங்கு செல்கின்றன என்பது அவருக்கும் தெரியாது. நாடாளுமன்ற தெரிவுக்குழு குறித்து பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு கத்தோலிக்க திருச்சபை அஞ்சுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை எதற்கும் அஞ்சவில்லை. அது மிக தெளிவான விடயம். இப்ராஹிம் நானாவின் இருப்புதல்வர்கள் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியது நமக்கு தெரியும். அவர் இந்த தாக்குதலுக்கு பண ரீதியாக உதவினார் என்பதும் ஆரம்பத்திலிருந்தே கூறப்படும் விடயம். நாம் யாரையும் தப்பிக்க வைக்க முயலவில்லை. அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். விடுதலை புலிகள் அமைப்புடன் நமக்கு தொடர்பு இருப்பதாக கூறி படங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக கேட்கப்படுகிறது. அவை அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் போலியாக உருவாக்கப்பட்ட படங்கள். எமக்கும் பிரபாகரனுக்கும் தொடர்பு இருப்பது போல AI மூலம் போலியான படங்களை உருவாக்கியுள்ளதை நாம் அவதானித்தோம். இவை அனைத்துமே தம்மை வேண்டுமென்றே சிக்கலில் மாட்டிவிடும் செயல்பாடு என அருட் சந்தை ஸ்ரீகாமினி பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் தன் மீது தனிப்பட்ட பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர் என அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தமது சட்டத்தரணியிடம் கூறியுள்ளார். சுரேஷ் சாலையின் மனைவியான மனோரி சாலையின் கோரிக்கைக்கு அமைவாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சாலையை சந்திப்பதற்கு அவருடைய சட்டத்தரணி முதன்முறையாக அனுமதி வழங்கப்பட்டது. அதன்போது இந்த விடயத்தை தெரிவித்த சுரேஷ் சாலே கொழும்பு உயர்த்திஞான தாக்குதல் சம்பவத்தில் கடமை தவறியமைக்காக அந்த நபர் முன்னரே குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது மற்றும் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவது தொடர்பான அரசாங்கத்தின் தற்போது நிலைப்பாடு குறித்தும் அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக தேர்தலால் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை குறித்தும் சட்டத்தரணியால் சுரேஷ் சாலையிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்மீள் ஆணைக்குழுவின் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய கைதிகளுக்கு முன்னிலையில் நடத்தப்பட்ட நிர்வாண சோதனை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை குறித்தும் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுமாறும் சட்டத்தரணி அவரிடம் கோரிக்கை விடுத்தார். அதே நேரம் சட்டத்தரணியுடனான இந்த சந்திப்பின் போது சுரேஷ் சாலே தனது தற்போது நிலை குறித்து மேலும் பல கருத்துக்களை பகிர்ந்தார். தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு மீண்டும் செல்ல விரும்பவில்லை என்றும் அவ்விடம் ஒரு நரகம் போன்று இருப்பதாகவும் அவர் கூறினார். அத்துடன் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அரசியல் பின்னணி கொண்டு ஒருவரால் அந்த இடம் நிர்வகிக்கப்படுவது குறித்தும் அவர் தனது கவலையினை வெளிப்படுத்தினார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் தன்னை தொழில்முறை தன்மையுடன் கவனித்துக் கொள்வதாக கூறிய அவர் தனது ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மரணம் சம்பவித்தாலும் கூட மீண்டும் தடுப்பு காவலுக்கு செல்வதை விட மருத்துவமனையில் தங்கியிருக்கவே தான் விரும்புவதாகவும் சட்டத்தரணியிடம் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் புதல்வரான யோஷித ராஜபக்சே நேற்று கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். 2006 இலங்கை கடற்படையின் நிறைவேற்று பிரிவில் மாணவ அதிகாரியாக நீந்து கொள்வதற்கு தேவையான கல்வித் தகமைகளை கொண்டிருக்காத நிலையில் தகமைகளை முறைகளாக மாற்றி கடற்படையில் அவர் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடற்படையின் வழக்கமான நடைமுறைகளுக்கு மாறாக பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியில் பயிற்சி பாடநெறிக்காக அரசாங்கத்தின் 62,84,218 ரூபாய் அரசு பணத்தை விடுவித்து பயன்படுத்தி ஊழல் குற்றச்சாட்டின் உடந்தையாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. முன்னதாக வாக்குமூலம் வழங்குவதற்காக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு யோஷித ராஜபக்சேவிற்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள மற்றொரு வழக்கு காரணமாக அவர் முன்னிலையாக இருக்கவில்லை. அதன் பின்னர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி சுமார் 2 மணி நேரம் வாக்குமூலம் அளித்ததைத் தொடர்ந்து அவர் நேற்று கைது செய்யப்பட்டு கொடு மேலதிக நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிமன்றின் ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான அதன் பிரதி பணிப்பாளர் நாயகம் ரோவினி விக்ரமசிங்கே இது தொடர்பில் விவரிக்கின்ற போது இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை 2016 ஜூலை 25 பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறினார். குறிப்பிட்ட பயிற்சி பாடநெறியில் இணைவதற்கு கடற்படையில் 2 வருட கால பயிற்சி நிறைவு செய்திருக்கப்பட வேண்டும் என்றும் உயர்தர பரீட்சையில் கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடங்களில் சித்தியடைந்திருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. எனினும் சந்தேக நபர் கலைப்பிரிவிலேயே பரீட்சைக்கு தோற்றியிருந்தார். அவருக்கு பொருந்தும் வகையில் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஏதேனும் 2 பாடங்களில் சித்தியடைந்திருப்பது போதுமானது என தகமைகள் மாற்றப்பட்டு அவசரமாக பத்திரிகை விளம்பரங்கள் மூலம் அவர் கடற்படையில் சேர்க்கப்பட்டார். கடற்படையில் இணைவதற்கு முன்பே 2006 டிசம்பர் 6 அவர் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு 2007 ஜனவரி 1 அவசரமாக பிரித்தானிய அவருக்கும் அனுப்பப்பட்டார். 1995 முதல் 2010 5 அதிகாரிகள் மாத்திரமே புலமை பரிசல் அடிப்படையில் இந்த பயிற்சிக்கு அனுப்பப்பட்ட போதிலும் சந்தேக நபருக்காக மாத்திரம் பெருந்தொகை அரசு நிதி செலவிடப்பட்டு அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தப்பட்டது. யுத்த காலத்தின் பாதுகாப்பு படையினரின் மனோதிடத்தை அதிகரிப்பதற்காகவே அவர் இணைக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவர் எப்போதும் போர்க்கிட பகுதிக்கோ அல்லது யுத்தம் நிலவிய பகுதிக்கோ கடமைக்கு அனுப்பப்படவில்லை. பிரித்தானிய பயிற்சி முடிந்து வந்த 2 மாதங்களில் அவர் மீண்டும் யுக்ரைனுக்கு பயிற்சிக்காக அனுப்பப்பட்டார். இந்த சதியில் அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவிற்கும் தொடர்பு இருப்பதாகவும் சாட்சியங்கள் மூலம் தெரிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யோஷித ராஜபக்சே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் தனது வாதங்களை முன்வைத்தார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை 10 வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று என அவர் அதன் போது கூறினார். இவருக்கும் ஒரு பாடநெறிக்கு விண்ணப்பிக்க உரிமையுண்டு என்றும் தகவல்களை பரிசீலித்து தெரிவு செய்வது நிறுவனத்தின் பொறுப்பு என்பதால் தெரிவு செய்யப்பட்டமைக்காக தன் சேவை பெறுநரை குற்றம் சாட்ட முடியாது எனவும் அவர் வாதாடினார். மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 3 வழக்குகளுக்கும் அவர் தொடர்ச்சியாக முன்னிலையாகி வருவதால் அவர் பிணை நிபந்தனைகளின் கீழ் செல்ல அனுமதி கோரினார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதிவான் லஹிரு சில்வா யோசித ராஜபக்சவை தலா 50 லட்சம் ரூபாய் பரமதியான 3 சரீரப்பணிகளில் செல்ல உத்தரவிட்டார். அவற்றுடன் அவருக்கு வெளிநாட்டு பயணத் தடையும் விதிக்கப்பட்டதோடு மீண்டும் இந்த வழக்கு எதிர்வரும் August 4 ஒத்திவைக்கப்பட்டது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: 102.7 காசலைகளில் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45 நிமிடம். சுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷாவாவில் பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறது சிந்து கிச்சன். முதன் முதலாக ஆட்டுக்குழம்பு, ஆட்டு பிரட்டல், ஆட்டு பால்கறி, ஆட்டு ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், முட்டை குழம்பு, முட்டை பால்கறி என 10 வகையான அசைவ கறிகளோடு விவிடி ஸ்டைல் மாமிச உணவு பொதி. அத்துடன் மீன்கறி, மீன் சொதி, மீன் புளித்தீயல், மீன் பொரியல், ரால் குழம்பு, ரால் புளியானம், ரால் பொரியல், கணவாய்கறி, கருவாட்டுடன் முட்டை குழம்பு, கருவாட்டுடன் முட்டை பால்கறி உட்பட 10 வகையான கடல் உணவு கறிகளோடு விவிடி ஸ்டைல் கடல் உணவு பொதி. நீங்கள் நேரடியாகவே கடைக்கு வராமல் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் இவற்றை பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஒஷாவாவில் கோலாகல ஆரம்பம் காண்கிறது சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். தொடர்புகளுக்கு 6477102709, 6477102709. சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. Saris for $400, shalwars $500, sari blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum, aangal pengal, siruvar sirumiyarukkana, eeralam aadi therivukal. Aabaranangal, parasuparukkal, poojai perukkal, anithum, maaperum malivu vilayil. Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: Vidya Sagar live in concert. iClean Canada vazhangum appadi podu. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 மாலை 6 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 மாலை 6 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1256-1200.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
0: 7:50 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

7:54 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையொப்பமிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது ஃபாகர் ஹலிபாப் ஆகியோரால் இந்த ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையொப்பம் இடப்பட்டது என்றும் ஜனாதிபதி டிரம்ப் நிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதால் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இருநாட்டு பேச்சுவார்த்தை குழுக்களும் திட்டமிட்டபடி சந்திக்கவிருந்த போதிலும் அங்கு நேரில் கையெழுத்திடும் அதிகாரப்பூர்வ நிகழ்வுவும் நடைபெறாது என ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் ஊடகங்களிடம் தெரிவித்தார். ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் சில போக்குவரத்து சலுகைகளை வழங்குவதற்கு ஈடாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையினை 30 நாட்களுக்குள் நீக்க முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் தஹியே பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்த ஈரானின் அச்சுறுத்தல்களை அடுத்து அவசர பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த நடைமுறை தீவிரப்படுத்தப்பட்டது. இதன் பலனாக தற்போது அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை உடனடியாக நீக்கப்பட்டு ஈரானிய கப்பல்கள் எந்தவித தடையுமின்றி துறைமுகங்களுக்குள் வந்து செல்லும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஈரானின் உள்நாட்டு நலன்களுக்கு இணையாக லெபனானின் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கும் ஈரான் முக்கியத்துவம் அளித்துள்ளது.

க்கும் வழிவகை செய்யப்படுகின்றது. ஈரானின் தற்காப்பு திறன்கள் மற்றும் ஏவுகணை திட்டங்கள் குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்தது. ஈரானின் ஏவுகணைகள் ஏவுவதற்கே தவிர பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அல்ல என குறிப்பிட்டுள்ள செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் நாட்டின் பாதுகாப்பு சொத்துக்கள் குறித்து எந்த ஒரு தரப்புடனும் விவாதிக்கப் போவதில்லை எனவும் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை இறுதியான ஒன்று அல்ல என்றும் அதில் உடனடி பொருளாதார தடைகள் நீக்கம் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஈரான் சரியான முறையில் நடந்து கொள்ளாவிட்டால் அவர்களின் தலைக்கு நடுவில் நேராக குண்டுகளை வீசும் நடவடிக்கையினை அமெரிக்கா மீண்டும் ஆரம்பிக்கும் எனவும் அவர் எச்சரித்தார். முடக்கப்பட்டுள்ள ஈரான் நாட்டுக்கு சொந்தமான சொத்துக்களை விடுவிப்பதற்கான செயல்முறைகள் அந்த நாட்டு மத்திய வங்கியுடன் இணைந்து நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் உறுதிப்படுத்தினார். ஈரான் தனது சொத்துக்களை தனக்கு தேவையானவாறு பயன்படுத்துவதற்கும் அதனை கையாள்வதற்கும் உள்ள முழுமையான உரிமையினை நிலைநாட்டும் வகையில் தற்போது நீடித்து வரும் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு அமெரிக்கா கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஏஎஸ்எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வேர்கள் ஆழமாக இருந்தால் புயல் அடித்தாலும் மரம் சரிந்து விடாது. பெரிய மரம் விரைவாக வளர்வதற்கு முன்பாக தனது வேர்களை ஆழப்படுத்தி தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும். அடித்தளம் இல்லாமல் வேகமான வளர்ச்சி நிலைக்காது என்பது உறுதி. உங்கள் முக்கியமான இலக்கினை அடைவதற்கு தேவையான அடிப்படை திறமையை வளர்ப்பதற்கான பயிற்சியினை இன்றைய நாளில் ஆரம்பியுங்கள். புல்லல்ல புயல் எதிர்த்திடும் வேம்புகள் நாம் என்று இன்றைய நாளில் உறுதி கொள்வோம்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 19 பாகை செல்சியஸாக இருக்கிறது. உடல்நிலை 17 இருக்கிறது. மழை தூறலோடு கூடிய காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது மலர்ந்திருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக இன்று 23 பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலை அதிகரிக்கும். சூரியனை பிரகாசமாக இருந்தாலும் கூட ஆங்காங்கே மழை தூறலுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் காணப்படுகின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வெப்பநிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை கூடுதலாக 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. இடியுடன் கூடிய மழை இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸோடு கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். அதே வேளையில் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். திங்கள் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 22 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் செவ்வாய்க்கிழமை 24 பாகை செல்சியஸ் கொண்டதாகவும் இருக்கப் போகிறது. புதன்கிழமை 23 பாகை செல்சியஸ், வியாழனும் 23 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக 24 பாகை செல்சியஸோடு இருக்கப் போகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பிளவு பெற்று வரும் உறவை மீட்டெடுக்க வேண்டும் என அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய இது அவசியம் என அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் மாக்வெயின் முலின் தெரிவித்தார். புதன்கிழமை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரியோடு நடத்திய கலந்துரையாடலின் போது மாக்வெயின் இந்த கருத்தை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வாதங்கள் குற்றச்செயல்களுக்கான பலவீனங்களை மட்டுமே வெளிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மெக்சிகோ எல்லையில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கையானது கனடாவில் இருந்து எல்லை தாண்டி வரும் குற்றச்செயல்கள் அதிகரிக்க வழிவகுத்துள்ளது என மாக்வெயின் தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிகள் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைத்துக் கொள்வோம் என்ற அச்சுறுத்தல்களால் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவு சீர்குலைந்து காணப்படுகிறது. காரணம் காட்டி கனடா மீது வரிகளை விதிக்கும் நோக்கில் டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டு கனேடிய அமெரிக்க எல்லையில் அவசரகால நிலைமைகளை அறிவித்தார். கனடாவில் மேம்படுத்தப்பட்ட எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எல்லை தாண்டிய சட்டவிரோத பொருட்களின் பழக்கம் கணிசமாக குறைந்திருப்பதையும் கரி ஆனந்த் சங்கரி இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் சுமணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து 14 எண்புக்கூடுகள் நேற்று வெளிப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு நீதியமைச்சருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். சுமணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணியின் 27ஆம் நாள் அகழ்வுகள் நேற்று இடம்பெற்றிருந்தன. நேற்று அகழ்வுப் பணியின் போது எண்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் ஒரு இரும்பு வளையம் போன்ற சான்று பொருள் மீட்கப்பட்டது. அத்துடன் சிறுமி ஒருவருடைய பிளாஸ்டிக் காப்பினியொத்த பொருளொன்றும் அடையாளம் காணப்பட்டதாகவும் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரையில் அகழ்வுப் பணிகளின் போது 380 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவற்றில் 362 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையொப்பமிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது ஃபாகர் ஹலிபாப் ஆகியோரால் இந்த ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையொப்பம் இடப்பட்டது என்றும் ஜனாதிபதி டிரம்ப் நிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதால் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இருநாட்டு பேச்சுவார்த்தை குழுக்களும் திட்டமிட்டபடி சந்திக்கவிருந்த போதிலும் அங்கு நேரில் கையெழுத்திடும் அதிகாரப்பூர்வ நிகழ்வதும் நடைபெறாது என ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் ஊடகங்களிடம் தெரிவித்தார். ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் சில போக்குவரத்து சலுகைகளை வழங்குவதற்கு ஈடாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையினை 30 நாட்களுக்குள் நீக்க முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் தஹியே பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்த ஈரானின் அச்சுறுத்தல்களை அடுத்து அவசர பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த நடைமுறை தீவிரப்படுத்தப்பட்டது. இதன் பலனாக தற்போது அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை உடனடியாக நீக்கப்பட்டு ஈரானிய கப்பல்கள் எந்தவித தடையுமின்றி துறைமுகங்களுக்குள் வந்து செல்லும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஈரானின் உள்நாட்டு நலன்களுக்கு இணையாக லெபனானின் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கும் ஈரான் முக்கியத்துவம் அளித்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதலாவது பிரிவில் லெபனான் என்ற பெயர் 3 முறை குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய இறையாண்மை கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டும் என்பதும் இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
கொண்டிருந்தது. இந்த ஆரம்ப கட்டத்தில் போரை முடிவிற்கு கொண்டு வருவதில் மட்டுமே ஈரான் கவனம் செலுத்தியுள்ளதால் அணுசக்தி விவகாரங்கள் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் அணுசக்தி திட்டம் மற்றும் தடைகளை நீக்குவது குறித்து மட்டும் பிரத்யேகமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 60 நாட்கள் கால அவகாசம் இந்த ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படின் இந்த காலப்பகுதியினை நீடிப்பதற்கும் வழிவகை செய்யப்படுகின்றது. ஈரானின் தற்காப்பு திறன்கள் மற்றும் ஏவுகணை திட்டங்கள் குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்தது. ஈரானின் ஏவுகணைகள் ஏவுவதற்கே தவிர பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அல்ல என குறிப்பிட்டுள்ள செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் நாட்டின் பாதுகாப்பு சொத்துக்கள் குறித்து எந்த ஒரு தரப்புடனும் விவாதிக்கப் போவதில்லை எனவும் தெளிவுபடுத்தினார். இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
0: சுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஓஷாவாவில் பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறது சிந்து கிச்சன். முதன் முதலாக ஆட்டுக்குழம்பு, ஆட்டு பிரட்டல், ஆட்டு பால்கறி, ஆட்டு ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், முட்டை குழம்பு, முட்டை பால்கறி என 10 வகையான அசைவ கறிகளோடு VVT ஸ்டைல் மாமிச உணவு பொதி. அத்துடன் மீன்கறி, மீன் சொதி, மீன் புளித்தீயல், மீன் பொரியல், ரால் குழம்பு, ரால் புளியானம், ரால் பொரியல், கணவாய்க்கறி, கருவாட்டுடன் முட்டை குழம்பு, கருவாட்டுடன் முட்டை பால்கறி உட்பட 10 வகையான கடல் உணவு கறிகளோடு VVT ஸ்டைல் கடல் உணவு பொதி. நீங்கள் நேரடியாகவே கடைக்கு வராமல் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் இவற்றை பெற்றுக் கொள்ளலாம். June 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஓஷாவாவில் கோலாகல ஆரம்பம் காண்கிறது சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். தொடர்புகளுக்கு 647-710-2709, 647-710-2709. சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட்.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
0: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்து உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடாவில் சிறுவர்களை இலக்கு வைக்கும் குற்றக் கும்பல்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்த செய்திகள் அண்மை நாட்களாக ஊடக பரப்பை ஆக்கிரமித்து வருகின்றன. சிறுவர்களை இணையதள செயற்பாடுகள் மூலம் அச்சுறுத்தியமை மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தியதான குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு இளைஞர்களும் தமிழர்கள் என்பதால் தமிழ் குழந்தைகளும் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது தவிர, கனடாவினால் கடந்த வருடத்தில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ள 764 என்ற அமைப்பின் செயற்பாடுகள் குறித்து கனேடிய காவல்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த அமைப்பிற்குமான தொடர்புகள் குறித்து காவல்துறை எந்த ஒரு தகவலையும் இதுவரையில் பகிரங்கப்படுத்தவில்லை. 8 வயதிற்கும் 17 வயதிற்கும் இடைப்பட்ட சிறுவர்களை இலக்கு வைத்து இந்த 764 கும்பல் செயல்பட்டு வருவதாகவும், இதுவரையில் தமக்கு பாதிக்கப்பட்ட 3 சிறுவர்கள் தொடர்பிலான முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் RCMP தெரிவித்திருக்கிறது. சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதள விளையாட்டு மூலமாக சிறுவர்களை அணுகக்கூடிய இந்த குழு அவர்களை அச்சுறுத்தி அடிபணிய வைத்து தமது விருப்பத்திற்கேற்ற வகையில் அவர்களை செயல்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அந்த குழுவினால் குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் வன்முறைகளில் ஈடுபடுவதற்கு தூண்டப்படுகிறார்கள் அல்லது சுய பாதிப்புகளை ஏற்படுத்துவது, அதனை காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிருமாறு கூறுவது, அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை வழங்குமாறு நிர்பந்திப்பது, அவர்களுக்கு சொந்தமான செல்ல பிராணிகளை வதைப்பது, கொல்வது போன்ற செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபட வேண்டுமென இந்த குழு அவர்களை வலியுறுத்தி வருகிறது. தமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தால், தாம் சொல்வதை கேட்காவிட்டால் அவர்களால் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்தரங்க படங்கள் மற்றும் காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிரப்போவதாக அல்லது தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளப்போவதாக இந்த குழு அவர்களை எச்சரித்து அடிபணிய வைக்கிறது. கோவிட் பெருந்தொற்று பரவல் காலத்தில் பலரும் இணையதளங்களுக்குள் முடங்கி கிடந்த சந்தர்ப்பத்தில் இந்த குழு தனது செயல்பாடுகளை ஆரம்பித்ததாக விசாரணைகள் மூலம் தெரிய வருகிறது. தற்போது உலகம் முழுவதிலும் பரவி சிறுவர்கள் இலக்கு வைத்து செயல்பட்டு வரும் இந்த குழுவில் ஈடுபடுகின்றவர்களும் இளவயதினர் என்பதுதான் மிகப்பெரிய துன்பம். கனடாவில் இந்த குழுவின் செயற்பாட்டாளர்கள் சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் அவர்களின் வயதின் காரணமாக அவர்களின் அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த சட்ட ஏற்பாட்டை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த குழு பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த குழுவினால் பாதிக்கப்பட்ட பலர் மீள முடியாத வலிகளோடு வாழ்ந்து வருவதாகவும், தமக்குள்ள பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாக கூறுவதற்கு அச்சமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது நீண்டகால உளவியல் பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதோடு தவறான முடிவுகளை எடுப்பதற்கு அவர்களை தூண்டலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அச்சுறுத்தல் எப்படியானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அமெரிக்காவில் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 13 வயது சிறுவன் இந்த குழுவினால் பாதிக்கப்பட்ட நிலையில் நேரலையில் தன்னுடைய தற்கொலையை காட்சிப்படுத்திவிட்டு உயிரிழந்திருக்கிறார். அவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு செயல்பாட்டை இந்த குழு சிறுவர்கள் ஊடாக செய்து கொண்டிருக்கிறது. இப்படியான பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அண்மையில் 3 காவல்துறை அதிகாரிகள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் ஒன்டாரியோவிலே பதிவாகியிருக்கிறது. இதில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். 109 பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம், ஒன்டாரியோவின் ஒரு கிராமத்திலே நடைபெற்ற வாகனத்தினால் மோதப்பட்ட சம்பவம், மற்றும் ஒரு சம்பவம் இங்கே டொரண்டோவிலே நடைபெற்றிருக்கிறது, அதுவும் ஒரு வாகனத்தால் மோதப்பட்ட சம்பவமாக இருக்கிறது. இந்த சம்பவங்களில் 2 காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், மற்றும் ஒரு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இந்த இறுதியாக நடைபெற்ற காவல்துறை அதிகாரி மீது வாகனத்தால் மோதிய சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரின் வயது 12 மற்றும் ஒருவருடைய வயது 13. இந்த 12 வயதானவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக 12 வயதில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இது போன்ற வன்முறைகள் அதன் பின்னணிகள் குறித்து அதிகமான கவனம் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. இப்படியான நிலையில் எங்களுடைய வீடுகளுக்குள் இருக்கின்ற இணையங்கள் வழியில் இந்த கும்பல் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பாதித்து வருகிறது அல்லது பாதிக்கக்கூடிய அபாயம் காணப்படுகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த விடயத்தை எடுத்து வந்திருக்கிறோம். குழந்தைகள் மீது பெற்றோர் அதீத கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலையை இது தோற்றுவித்திருக்கிறது. வெறுமனே குழந்தைகளின் கல்வி புலத்தை அல்லது அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்துவது அல்லது அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுப்பது அல்லது அவர்களை வேறு வேறு விடயங்களில் ஈடுபடுத்துவது என்பதை தாண்டி அவர்களுக்கு இப்படியான ஒரு உளவியல் உதவியை ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கப் போகிறது பெற்றோரை பொறுத்தவரையில். ஏனென்றால் அவர்களால் நேரடியாக இந்த கண்காணிப்பை மேற்கொள்ள முடியாவிட்டாலும் குழந்தைகளுக்கு இது குறித்த ஒரு உரையாடலை மேற்கொண்டு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துவது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. குழந்தைகள் பாதிக்கப்பட்டவுடன் இதை வந்து பெற்றோரிடம் தான் சொல்ல முற்படுவார்கள். அப்படி பெற்றோரிடம் சொல்லக்கூடியதான ஒரு சூழல் வீடுகளில் உருவாக்கப்படுவது மிக முக்கியம். இல்லாவிட்டால் அவர்கள் இதை சொல்ல முடியாது, பாடசாலையில் சென்று சொல்ல முடியாது, அல்லது அவர்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த குடும்பச் சூழல் என்பது இப்படியான ஒரு ஆபத்தான நிலையிலே குழந்தைகள் சிக்கிக்கொண்டால் அல்லது இக்கட்டான நிலை ஒன்று தோன்றிவிட்டால் அதை சொல்லி தங்களுக்கான ஆறுதலை தேடுவதற்கும் இதற்கான தீர்வுகளை தருவதற்கும் பெற்றோர்கள் காத்திருக்கிறார்கள் அல்லது பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை விதைக்கின்ற வகையிலே செயல்பாடுகள் இழைக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அதேவேளையில் இந்த குழந்தைகளுடைய இணையதள பாவனை, சமூக ஊடக செயற்பாடுகள் மற்றும் இணைய விளையாட்டுகள் குறித்து தீவிரமான கவனிப்பை பெற்றோர் கொண்டிருப்பது மிக மிக முக்கியமானது. பல்வேறு இணைய விளையாட்டுகள் அல்லது பல்வேறு சமூக வலைத்தளங்கள் குறித்து பெற்றோர் அறிந்திருப்பதில் எங்களுக்கு தெரிந்த சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக், யூடியூப் போன்றவையாக இருக்க குழந்தைகளின் உலகத்தில் அது வேறு விதமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த சமூக ஊடகங்கள் அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டுகள், அந்த விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் இவை பற்றியெல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது மிக முக்கியமாக. குழந்தை என்ன மாதிரியான விளையாட்டில் ஈடுபடுகிறது, என்ன இணையதளத்தை பயன்படுத்துகிறது, என்ன சமூக ஊடக வலைத்தளத்திலே அவர்கள் தங்களுடைய உரையாடல்களை வைத்திருக்கிறார்கள், டிஸ்கோட் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, ரோட் பிளாக் என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்கிறது, இவை இரண்டுமே ஆபத்தானவை என்று சொல்கிறார்கள். இந்த டிஸ்கோட் மூலமாக உரையாடல்களை மேற்கொள்ள முடியும், அதில் பல்வேறுபட்ட தரப்பினர், பல்வேறு வயதுடையவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அதைத் தவிர சிக்னல் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சமூக ஊடக செயலி இருக்கிறது, அதன் ஊடாக தொடர்புகளை மேற்கொள்ளலாம். அந்த தொடர்புகளை நீங்கள் பின்பு எப்போதும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனைய செயலிகளில் இருக்கக்கூடிய வசதிகளை எல்லாம் மறைத்து மிக உறுதியான அல்லது மிகவும் கவனமான பிரைவசி கூடியதான உரையாடலுக்கான வழி இருக்கிறது. இவற்றையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தினால் நீங்கள் அவர்கள் எங்கிருந்து பேசுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத நிலை இருக்கும். ஆகவே அவர்களுடைய செல்பேசிகளாக இருக்கலாம், அவர்களுடைய மடிக்கணினிகளாக இருக்கலாம், குழந்தைகளுடைய கணினிகளாக இருக்கலாம், எவ்வாறான செயலிகள் ஆப்ஸை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதில் யாரோடு விளையாடுகிறார்கள், எப்படியான விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள், இவற்றையெல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பதோடு இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அசாதாரண சூழ்நிலைகள் குறித்து பெற்றோருடன் குழந்தைகள் உரையாடுவதன் மூலமாக இதிலிருந்து மீண்டு வரலாம். இவ்வாறான பாதிப்புகள் எதிர்கொள்ளப்பட்டால் அதனை மூடி மறைக்காமல் அல்லது அதை கடந்து போகாமல் உடனடியாக அதனை காவல்துறைக்கு கொண்டு செல்வதன் மூலம் உரிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம். ஆகவே தமக்கான உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு குழந்தைகளும் பெற்றோரும் பின்னிற்க கூடாது. இப்படியான ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது இப்படியான ஒரு சந்தேகம் நிலவினால் கூட நீங்கள் அதற்கு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளையும் எடுப்பது மிக மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகளின் பாதுகாப்பு மட்டுமல்ல, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களை சூழ உள்ளவர்களுடைய பாதுகாப்பு, சமூகத்தின் பாதுகாப்பு எல்லாமே இதில் தங்கியிருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் செல்ஃப் ஹார்ம் என்று சொல்லக்கூடிய தங்களை தாங்களே துன்புறுத்தக்கூடிய நிலை இருக்கும், அல்லது இதன் தீவிரத்தன்மை மற்றவர்களை துன்புறுத்துகின்ற விதமாக மாறிவிடும். அண்மை நாட்களில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் ஏன் இப்படியாக இளவயதில் இருக்கக்கூடியவர்கள் வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். இது போன்ற குழுக்களுடைய ஈடுபாடு அல்லது அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லக்கூடிய உந்துதலும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்ற ரீதியிலே விசாரணைகள் காவல்துறையால் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் நாம் இது குறித்து அதீத விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிக முக்கியம். அதைத்தான் இன்றைய நாளில் நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள்.
1: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41.
2: பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம்.
1: இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1407. குணா, நாங்கள் இந்த தொழில் முனைவோர் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். அது குறித்தும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டங்கள் குறித்தும் அதிகம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தின் சார்பில் அந்த நிறுவன உரிமையாளர் காப்புறுதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அப்படியாக அவர் பெற்றுக்கொண்டால் அதில் என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும்?
3: நிச்சயமாக, ஒரு கோபரேஷன் ஓன் பண்றவர், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோபரேஷன், அதாவது டாக்டர்ஸ் டென்டிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி சர்வீஸ் கோபரேஷன் வச்சிருப்பவர்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் பொழுது அதை வந்து ஒரு கோபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக வாங்குவதில் பல நன்மைகள் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் வந்து, உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு 100,000 ப்ரீமியம் உள்ள பாலிசி என்று வைத்தால், அந்த $100,000 ப்ரீமியத்தை பர்சனல் இன்சூரன்ஸாக வாங்கும் பொழுது அவர்கள் வந்து 166,000 மேலே கோபரேஷனிலிருந்து எடுக்க வேண்டும், ஏனென்றால் டிவிடெண்டாக இல்லாட்டி சேலரியாக எடுத்துத்தான் அதை பே பண்ண வேண்டும். அதேவேளை அதே பாலிசியை வந்து 100,000 டிரெக்டாக ஆஃப்டர் ப்ராஃபிட் கோபரேஷன்லேருந்து பே பண்ணும் பொழுது கோஆப்ரேட்டிவ் ஓன் லைஃப் இன்சூரன்ஸாக வாங்க முடியும். அப்படி வாங்கும் பொழுது அந்த 66,000 இயர் சேவிங் வருகின்றது. எனவே ஸ்டில் அப்போ பெனிஃபிட் என்று வரும் பொழுது கோஆப்ரேட்டிவ் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கோஆப்ரேஷன் தான் பெனிஃபிஷரியாக இருக்கும். இருப்பினும் அந்த ப்ரொசீட் வரும் பொழுது கேபிட்டல் டிவிடெண்ட் அக்கௌண்ட் என்ற அக்கௌண்ட்டின் மூலம் அவங்களுடைய பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முழு பணத்தையுமே டாக்ஸ் ஃப்ரீயாக பெற முடியும். எனவே இந்த கோஆப்ரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் கன்செப்ட் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இப்பொழுது ப்ரீமியம் சேவிங்குக்கு மேலாக அவர்கள் ஒரு கோஆப்ரேஷனுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு காப்புறுதியாக அமைகின்றது.
1: நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து உங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் இவ்வாறான காப்புறுதி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அறிந்து கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407.
2: GT Brokers in Guna Thuraisingam, 416-528-1407.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன். மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551. 416-558-2551. லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள் 6479 22 6475490059.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் அண்ட் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கப்பவும். இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

0: ஃபைட் ஃபைட் நைட் மட்டும் போடு லைட்.
1: போலீஸ் ஸ்டேஷன் ப்ளே ஸ்டேஷன் ஆக்டிங்களடா.
2: ஏய் இன்ஸ்பெக்டர் காடிடா.
1: போதும்

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்டர் வெம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். மிக மிக அதிகமான மழையை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் இப்போது மழையெல்லாம் ஓய்ந்து இரளிப்புடன் கூடிய ஒரு நிலைமைகள் தொடர்ந்தாலும் சூரிய ஒளிச்சம் தென்படத் தொடங்கியிருக்கின்ற உற்சாகமான ஒரு காலை வேளை. இந்த வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக eastfm.ca என்ற இணையதள முகவரியிலும் நீங்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். புத்தம் புதிய திருநாள் வந்து சேர்ந்திருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் என்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 18 வியாழக்கிழமையின் காலை வேளை. இன்றைய தினம் ஜூன் மாதம் 18 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

நட்சத்திர அவர்களது குரலில் இனிமையான ஒரு பாடலோடு நேற்று இன்று நாளைய உற்சாகத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். காலை 9:07 ஆகி இருக்கின்றது. இந்த இனிய காலை வேளையில் ஒரு முக்கியமான சிந்தனை ஒன்றையும் நாங்கள் பார்க்கலாம். பொய்களாலான கண்ணாடி கோபுரத்தை எவ்வளவு பெரிதாக, எவ்வளவு உயரமாக, எவ்வளவு அழகாக கட்டினாலும் உண்மை எனும் ஒரு சிறு கல் விழுந்தால் அத்தனையும் தரைமட்டமாகி போய்விடும் என்பதை ஒரு முக்கியமான நினைவூட்டலாகத்தான் நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு விடயத்தை மறைப்பதற்கோ அல்லது ஒன்றை ஒழிப்பதற்கோ நாங்கள் பொய் சொல்லுகின்றோம் என்று சொன்னார். அதனை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இன்னும் நிறைய பொய்களை சொல்லியாக வேண்டும். எனவே பெரிய உயரமாக அழகாக நாங்கள் எங்களது கண்ணாடி கோபுரத்தை பொய்களால் கட்டி வைத்திருக்கின்ற போது திடீரென்று அந்த விடயம் தொடர்பான உண்மை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்னஞ்சிறுக்கல் அந்த இடத்தில் விழுந்தாலே போதும், நாங்கள் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காலமும் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கோபுரம் தரைமட்டமாகி போய்விடும். எனவே அந்த மாதிரி பொய்களை பேசாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை தான் இந்த சிந்தனை. பொய்கள் வந்து தற்காலிகமானவை. நாங்கள் அதனை மற்றவர்களை நம்ப வைப்பதற்காக எவ்வளவு முயற்சித்தாலும் கூட ஒரு சிறிய தகவல் அந்த உண்மையை அவர்களுக்கு புரிய வைத்து விடலாம். அது எங்களை நாங்களே ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகவும் கூட இருக்கும். உண்மையை தெரிந்து வைத்துக் கொண்டும் கூட நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்களை மற்றவர்கள் கேட்கலாம். எனவே நாங்கள் இணைத்துக் கொண்டிருப்போம், அவர் எங்களை நம்பிவிட்டார் என்று சொல்லி அது நடக்க கூட போகலாம். எனவே பொய்கள் எந்த விதத்திலும் எங்களுக்கு நன்மையை செய்யப்போவதில்லை என்பதை முக்கியமான இந்த சிந்தனையின் மூலமாகவும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். எவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து அந்த பொய்யை நிரூபிப்பதற்கு நாங்கள் பாடுபட்டாலும் கூட ஒரு சிறிய ஒரு செயல் அல்லது சிறிய ஒரு தகவல், சிறிய ஒரு அந்த உண்மை வெளிப்படுத்தப்படுகின்ற போது எல்லா முயற்சியுமே அங்கு வீணாகி விடுகின்றது என்பதைத்தான் இங்கே நினைவூட்டி இருக்கின்றார்கள். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு சிறிய தவறாக இருக்கலாம் அல்லது பெரிய தவறாக இருக்கலாம், எது நிகழ்ந்தாலும் நாங்கள் தேவையில்லாமல் இந்த பொய்களை அடுக்கிக் கொண்டே போவது என்பது மிகப்பெரிய பாதிப்பை எங்களுக்கு தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதைத்தான் இந்த ஒரு ஆழமான சிந்தனையின் மூலமாக மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். பொய்களால் ஆன கண்ணாடி கோபுரத்தை எவ்வளவு உயரமாக, எவ்வளவு பெரிதாக, எவ்வளவு அழகாக நாங்கள் கட்டினாலும் கூட உண்மை என்னும் ஒரு சிறு கல் விழுந்தாலே போதும் அத்தனையும் தரைமட்டமாகி போய்விடும் என்பதை அழகான இந்த சிந்தனையின் மூலமாகவும் கூட நாங்களும் சொல்லிக்கொள்ளலாம். மழை அதிகம் இருந்திருக்கின்ற ஒரு காலை இப்பொழுது அதிகாலை வேளையிலெல்லாம் கடும் மழை கனமழையாகவும் கூட பொழிந்திருந்தது. ஒரு 20 மில்லிமீட்டரை தாண்டிய ஒரு மழை பொழிவைத்தான் நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்டும் கூட இன்றைய நாளின் இந்த நிலைமைக்காக சுற்றுச்சூழல் கனடாவினால் காலை இப்பொழுதிலேயே விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடும் காற்றுக்கான எச்சரிக்கையும் கூட அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஹெவி ரெயின் அண்ட் தண்டர் ஸ்டோம்ஸ் என்று காலையில் இருக்கும் என்பதைத்தான் அதில் தொடர்ந்து இப்போதும் கூட சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய சாத்தியங்களும் கூட சொல்லப்படுகின்றன. மேலதிகமாக இடையிடையே ஒரு சில இடங்களில் சற்று அதிகமாக மழைக்கான வாய்ப்புகளும் கூட இன்னமும் கூட இருக்கின்றதுவாம். திடீர் திடீரென்று வந்து போகக்கூடிய தண்டஸ்டோமாக காலை இப்பொழுதில் அந்த நிலைமைகள் இருக்கலாம் என்பதைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது. அதற்கு பிறகு இந்த தண்டஸ்டோம் எல்லாம் கொஞ்சம் ஓய்ந்து சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பிற்பகல் வழியில் நிறைவாக காண முடியும். இப்போதும் கூட வெளிச்சம் இருக்கின்றது ஒரு சில இடங்களில் என்று சொன்னாலும் இடையில் மழை வருவதற்கான சாத்தியங்களும் கூட தென்படுகின்றன. பிற்பகல் வேளை நாங்கள் சூரிய வெளிச்சத்தோடு கழிக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றது. 16 வெப்பநிலை 16 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வாக 20 தான் இருக்கும். 21 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். காலை இரவு பொழுதெல்லாம் மெல்லிய குளிர் இருக்கின்ற பொழுதுகளாகத்தான் இப்போதும் தொடர்கின்றன. இலை தொழிற்காலத்தின் நிறைவு நாட்களை நாங்களும் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்றோடு சேர்த்தால் 3 நாட்கள் இன்று நாளை நாளை மறுதினம் சனிக்கிழமையோடு இந்த ஆண்டின் ஸ்பிரிங் சீசன் நிறைவுக்கு வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை சம சோல்ஸ்டிஸோடு நாங்களும் கோடை காலத்தை வரவேற்கின்றோம் என்று சொல்லியும் கூட அந்த ஒரு பருவநிலை மாற்றம் தொடர்பாகவும் கூட ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இரவு வேளை இன்றைக்கு 13 வெப்பநிலை இருக்கும். 11 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர இருக்கின்றோம் இரவு பொழுதில். நாளைக்கும் நிலைமைகள் என்று சொல்லி பார்த்தால் நாளை நாளிலும் சூரிய வெளிச்சம் இருக்கும். இடையில் வந்து போகக்கூடிய மெல்லிய தண்டஸ்டோமும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மதிய பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவிலான மழையும் காலையில் 1 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் வெளிச்சம்தான் அதிகம் இருக்கக்கூடியதாகவும் கூட இருக்கும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில். 21 வெப்பநிலை 22 நாங்கள் உணரப்போகின்றோம். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சரி பார்த்தால் இப்போது சனிக்கிழமை கொஞ்சம் மழை வரலாமா, ஆனால் பெரும்பாலும் சூரிய வெளிச்சம் அடைந்திருக்கின்ற பொழுதுதான் இருக்கும் பகல் வேளையில். 21 வெப்பநிலை 22 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவில் 21 22 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் கூட பகல் பொழுது இருக்கும். அடுத்த திங்களும் 20 தான் 21 உணரப்போகின்றோம். காலையில் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கலாம். அதுக்கு பிறகு குறைந்தளவில் மழை துறல் இருக்கும் மதிய பொழுதில்.
ஆனால் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களும் கூட சொல்லப்படுகின்றன. திங்கட்கிழமை பகல் வேளை, செவ்வாய் 22-24, அடுத்த வாரமும் கூட சம்மரின் முதல் வாரமாக இருந்தாலும் அதிக அளவில் வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒரு 24-25-27 என்று சொல்லித்தான் அடுத்த வாரத்தின் உடல்நிலை உயர்வு எதிர்வு கூறப்படுகின்றது. எனவே அதிக வெப்பம் இல்லாத கோடை காலத்தின் முதல் வாரமாகத்தான் அடுத்த வாரமும் கூட இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களைத்தான் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்கின்றோம். 9:12 இருக்கின்றது. ஒரு ட்ரக் ஒன்று தடம் புரண்டிருப்பதன் காரணமாக 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் யங் ஸ்ட்ரீட் பகுதியில் 3 ரைட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமே, அந்த பகுதியில் வாகன நெரிசல்களை சற்று அதிகமாக இருக்கின்றது என்பதையும் கூட சொல்லிக் கொள்கின்றோம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
1: நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிரம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 கேம்சோனிக்ஸ்.com.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 0506-1206-1200.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

9:26 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வியாழக்கிழமையின் காலை இப்பொழுது இந்த வழியில் போக்குவரத்து நிலைமைகளையும் பார்க்கலாம். ஒரு ட்ரக் ஒன்று தடம்புரண்டிருப்பதன் காரணமாக 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் அட் யங் ஸ்ட்ரீட் இந்த பகுதியில் 3 ரைட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக தொடர்ந்து அறிவிக்கப்படுகின்றது. அது தாமதங்களை ஈஸ்ட் பவுண்டில் சற்று அதிகமாக்கியிருக்கின்றது இந்த காலை இப்பொழுதில். வெஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வேளையில் ஒயிட் ஸ்டோன் தாண்டி பயணிக்கின்ற போது மெடோவிலுக்கு முன்னர் வீதி தடங்கள் தடைபட்டிருப்பதன் விளைவாக தாமதங்கள் உயர்வாகவே காணப்படுகின்றது. குறுகிய தூரம் மெடோவில் வரைக்குமே அந்த தாமத நிலைமைகள் தொடர்ந்திருப்பதையும் சொல்லலாம். மீண்டும் மெகவன் வீதி தாண்டிய இடங்களிலும் கூட தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் மாறி மாறி வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாகவும் சற்று தனிந்த நிலையிலும் நீடிக்கின்றது. தொடர்ச்சியாக பயணிக்கையில் வோடன் அவென்யூ தாண்டிய இடங்களில் எக்ஸ்பிரஸில் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் வந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் அதிக தாமதங்களை எதிர்கொள்கின்றது. அதுவும் டிவிபியை அண்மித்த பகுதி டிவிபி தாண்டிய இடங்கள் என்று சொல்லி பார்த்தால் அதிகமான வாகன நெரிசலும் கூட எக்ஸ்பிரஸில் நிலவுகின்றது. கலெக்டர்ஸும் டிவிபிக்கு முன்னர் இருந்து தாமதங்களை அதிகம் எதிர்கொள்கின்றது. அதுவும் பேவியூ பகுதியில் மிக அதிகமான வாகன நெரிசல்களைத்தான் நீங்கள் 401 வெஸ்ட் பவுண்டின் கலெக்டர்ஸிலும் கூட எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே தாமதங்கள் அதிகம் காணப்படுகின்றது. பேவியூ தாண்டிய பகுதிகள் வரைக்குமே இந்த தாமத நிலைமைகள் அதிகம் இருக்கக்கூடிய நிலைமைதான் இப்போது இருக்கின்றது. பேவியூ தாண்டிய இடத்திலும் கூட ஒரு சிறு விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றமே இந்த தாமதங்களை உயர்வாக்கி இருக்கின்றது என்பதையும் கூட இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்குமே தாமதங்கள் 401 வெஸ்ட் பவுண்டில் காணப்படுகின்றன. அதற்கு பிறகு அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஆனால் ஹைவே 400 தாண்டிய இடங்களில் மீண்டும் தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. இஸ்லிங்டன் அவென்யூவிலிருந்து கிப்ளிங் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசலும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களும் ஹைவே 47 வரைக்குமே தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகள் ஹைவே 47 பகுதிகளிலிருந்தே கடும் தாமதங்கள் தென்படுகின்றன. யங் ஸ்ட்ரீட் பகுதியில் நிகழ்ந்திருக்கின்ற விபத்து தொடர்ச்சியான தாமதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிக மிக நீண்ட நேரம் 401 ஈஸ்ட் பவுண்டில் பயணிப்பதற்கு நீங்கள் செலவிட வேண்டியதாக இருக்கும். ஹைவே 47 பகுதிகளிலிருந்தே மிக மிக அதிகமான வாகன நெரிசல்கள் தொடர்ந்து நிலவுகின்றது. இந்த வேளையில் யங் ஸ்ட்ரீட் தாண்டி பேவியூ வரைக்குமே இந்த தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாக தென்படுகின்றன ஈஸ்ட் பவுண்டில். டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்ட் 401 ஆரம்பிக்கின்ற தாமதங்கள் இந்த பொழுதில் யோக்மில் ஸ்ட்ரோட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் அதிகம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு எக்லிங்டன் வரைக்கும் குறைந்த தாமதங்களும், எக்லிங்டன் தாண்டி பேவியூ வரைக்கும் அதிக தாமதங்களும் நிலவுகின்றது. டிவிபி நார்த் பவுண்ட் எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் அதிகம் காணப்படுகின்றன. பேவியூ மணிக்கோம் லோரன்ஸ் வரைக்கும் அதிக தாமதங்களும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களும் நிலவுகின்றது. 404 சவுத் பவுனை பொறுத்தளவில் ஃபின்ச்சுக்கு முன்னரே அதிகமான வாகன நெரிசல்கள் ஆரம்பித்து 401 வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன என்பதையும் கூட இந்த பொழுதில் போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பாகவும் சொல்லிக் கொள்ளலாம். இன்றைய நாள் என்ன நாள் என்று சொல்லி பார்த்தால் எல்லோருக்கும் முக்கியமான ஒரு நாளாகவும் கூட இருக்கிறது. இன்று June 18 பதற்றத்துக்கு எதிரான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் நாங்கள் வந்து அதிகமான பதற்றத்தை எதிர்கொள்ளுகின்றோம். நாளை அந்த கடமைகளை செய்வதற்கும் சரி, அல்லது வெளிப்புற சுற்றுச்சூழ்நிலைகள் தரக்கூடிய இறுக்கங்கள், வேலை பழு என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களின் மூலமாக எப்போதும் ஒரு பதற்றம் வந்து எங்களது மனதுக்குள் நீடித்து கொண்டிருக்கின்றமை தொடர்ச்சியாகவே எங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கும், மனநலத்தை பாதிக்கும் என்பது தொடர்பான ஒரு எச்சரிக்கையை கொண்டு வருகின்றது இன்றைய தினம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆங்ஸைட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதற்றம் வந்து அதிகம் எதிர்காலத்தை பற்றிய அதீத பயம் மற்றும் கவலையால் தூண்டப்படக்கூடிய ஒரு மனநிலையாகவும் கூட சொல்லப்படுகின்றது. இது கட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ச்சியாக எதிர்மறை சிந்தனைகளை தான் உருவாக்கி தருகின்றது. அளவுக்கு மீறிய பதற்றம் மனநல பாதிப்புகளுக்கு கூட வழிவகுக்கும் என்று சொல்லித்தான் இங்கு நாங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த பதற்றத்தை நாங்கள் சற்று தணித்துக் கொள்ளுதல், அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. அதில் மனதை ஒருமுகப்படுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விடயம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பதற்றம் அதிகரிக்கின்ற போது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலமாகவும் கூட எங்களது சிந்தனையை நிகழ்காலத்துக்கு நாங்கள் கொண்டு வரலாம். எதிர்கால பயத்தை சற்று குறைத்து நிகழ்காலத்துக்கு நாங்கள் எங்களது மனதை கொண்டு
வந்து சேர்க்கலாம். அதே நேரம் அடுத்தது கொஞ்சம் நாங்கள் எண்ணங்களை ஆராய்தல் அவசியம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எங்களது மனதுக்குள் எழக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் உண்மை அல்லது அவசியமானது அல்ல என்பதை உணர்ந்து தர்க்கரீதியாக அவற்றை நாங்கள் சற்று கைவிடுவதற்கும் அல்லது மாற்றி யோசிப்பதற்கும் பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே சில பதட்டங்கள் அதனை தரக்கூடிய எங்களது மன ஓட்டங்கள் வந்து தவறானவை என்பதை நாங்கள் தான் கண்டுபிடித்து அவற்றை மனதுக்குள் இருந்து நீக்கிக் கொள்ளுதல் என்பதும் கூட மிக மிக முக்கியமானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே பதற்றம் தொடர்பாக பேசுகின்றது இன்றைய நாள் என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். 9:31 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569. 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட், ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.

நேற்றன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மனிதன் மாறிவிட்டான் திரைப்படத்தில் இருந்து பாடல். அளித்திருக்கும் நேரம் 9:45. சுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஓஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதல் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். விவிடி ஸ்டைல் கோழிப்பூக்கை, சிக்கன் அல்லது லாம் பிரியாணி வகைகள், கொத்தரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. நீங்கள் நேரடியாக கடைக்கு வராமலேயே வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 13:04 ஹார்மோனி ரோட், நார்த் ஓஷவாவில். கோலாகல ஆரம்பம் சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். 6947720279. நேற்றன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக சொல்வதுண்டு. இன்றைய வாழ்க்கை முறை பதற்றங்கள் நிறைந்ததாகவே இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாவற்றையும் நாளாந்தம் சரியாக செய்து முடிப்பது சிந்தனை சிரத்தை இந்த இரண்டும் இணைந்தமைவதற்கான ஒரு சாந்தமான மனநிலை அங்கு தேவைப்படுகின்றது என்பதைத்தான் தொடர்ச்சியாகவே சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமான பல விடயங்களை, பல செயல்களை நாங்கள் தவறவிடுகின்றோம் ஒரு பதற்றத்தின் மூலமாக. இந்த பதற்றம் எங்களுக்கு வருவதற்கு காரணம் என்று சொன்னால், மிக அதிகமான சிந்தனை மூலமான சிக்கல்களை மனதுக்குள் நாங்கள் உருவாக்கி விடுகின்றோம். ஓவர் திங்கிங் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய தவறாகவும் கூட இருக்கின்றது. அது ஒரு விதமான பதற்றத்தை தான் எப்போதும் எங்களது மனதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. எதிர்காலம் என்னாகுமோ அல்லது எதை செய்தால் இப்படி நடந்து விடுமோ என்று சொல்லியெல்லாம் நாங்கள் தேவையில்லாமல் பல மனக்குழப்பங்களுக்கு இடம் அளிக்கின்றோம். அதுதான் பெரும்பாலும் எங்களை வந்து சரியாக சரியான நேரத்தில் ஒரு விடயத்தை செய்ய முடியாமலும் கூட ஆக்கி விடுகின்றது. ஒரு சில செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அதில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்த முடியாத ஒரு நிலைமையும் கூட இந்த பதற்றம் அல்லது அதிகமாக சிந்தித்தல் என்பது எங்களுக்கு போதும் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. ஒரு சாதாரணமான ஒரு கதை, அதிகமாக தேவையில்லாத விடயங்கள் மூலம் தேவையில்லாத விடயங்கள் தொடர்பாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருத்தல் எப்படி எங்களது வேலையை பாதிக்கின்றது என்பதை சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு அரசனிடம் சுயமாக சிந்திக்க தெரியாத ஒரு மனிதன் வேலை செய்து வருகின்றானாம். ஒரு நாள் அந்த அரசர் வந்து அந்த வேலையாளோடு வெளியூருக்கு சென்றிருக்கின்றார். வருகின்ற வழியில் இரட்டி போகின்றது. எனவே தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியாது என்று சொல்லி அங்கே இருந்திருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தில் அவர்கள் தங்குவதற்கு முடிவு செய்கின்றார்கள். குதிரையில் தான் அவர்களது பயணம் இருந்திருக்கின்றது. எனவே குதிரையை இப்போது பாதுகாப்பாக அந்த சத்திரத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கட்டிவிட்டு அந்த அரசர் வந்து உள்ளே சத்திரத்திற்குள்ளே தூங்க போய் விடுகின்றாராம். இப்போது வேலைக்காரனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த குதிரையை யாரும் அவிழ்த்து கொண்டு செல்லாமல் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றொரு பொறுப்பு தான் அரசரால் கொடுக்கப்படுகின்றது. அதே நேரம் இரவு முழுவதும் தூங்காமல் அந்த குதிரையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூட அவனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. இப்போது அந்த மனிதன் யோசிக்கின்றான், இரவு முழுவதும் நான் எப்படி தூங்காமல் இருப்பது என்று சொல்லி அவன் ஒரு சந்தேகத்தையும் கூட அரசரிடம் கேட்கின்றாராம். இப்போது அரசர் சொல்லுகின்றார், அவர் தூங்காமல் இருப்பதற்கான ஒரு வழியை அரசர் அந்த மனிதனுக்கு சொல்லுகின்றாராம். ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் உனக்கு தூக்கம் வராது என்று சொல்லி அரசர் ஆலோசனை சொல்லுகின்றாராம். அந்த மனிதனும் சரி என்று சொல்லிவிட்டு இரவு முழுவதும் அந்த குதிரையை காவல் காப்பதற்கு ஒப்புக்கொள்கின்றார். இப்போது அரசர் தூங்க சென்றாலும் கூட கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு அவர் விழித்து விடுகின்றார். காரணம், அவனை நம்பி அந்த குதிரையை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கின்றோமே, அந்த குதிரையை அவன் சரியாக பார்த்து கொள்வானா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த வேலையாள் என்ன செய்கின்றான் என்று சோதிப்பதற்கு அந்த அரசர் வெளியே வந்து பார்க்கிறாராம். சத்திரத்துக்கு வெளியே வந்து பார்த்தபோது அந்த மனிதன் வந்து தூங்கவில்லை, ஏதோ ஒன்றை நினைத்து சிந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார். இப்போது மன்னர் வந்து கேட்கிறார், நீ எது தொடர்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி அப்போது அந்த மனிதன் சொல்லுகின்றான், அந்த வானம் அதை நான் பார்க்கின்றேன், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிறையவே கண் சுமிட்டுகின்றன. இவை தானாக வந்தனவா அல்லது யாரேனும் அங்கு கொண்டு போய் வானத்தில் வந்து ஒட்டி வைத்து விட்டு இருக்கின்றார்களா என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அந்த மனிதன் தனது அந்த சிந்தனை குழப்பம் தொடர்பாக
மன்னரிடம் சொல்லுகின்றானாம். இப்போது மன்னர் சரி, ஏதோ ஒன்றை அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான், தூங்கப் போவதில்லை என்று சொல்லி நினைத்து விட்டு மீண்டும் தூங்க சென்று விடுகின்றார். அதுக்கு பிறகு ஒரு சிறிய நேரம் கழித்து மீண்டும் அவர் வருகின்றாராம், குதிரை பாதுகாப்பாக இருக்கின்றதா என்று சொல்லி பார்ப்பதற்கு. இப்போது அதே மாதிரி தானாம் அந்த மனிதன் மீண்டும் ஏதோ ஒன்றை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கின்றான். மன்னர் வந்து கேட்கின்றார், இதை இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி கேட்டபோது அந்த மனிதன் சொல்லுகின்றானாம், அரசே, கடல் நீர் வந்து உப்பு நிறைந்ததாக இருந்திருக்கின்றது. இந்த கடலில் உப்பு தானாக வந்து சேர்ந்ததா, அல்லது யாராவது மனிதர்கள் கொண்டு வந்து அங்கு கொட்டி அந்த உப்பை கரைத்து வைத்திருக்கின்றார்களா என்று சொல்லித்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகின்றானா. இப்போது அரசருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கின்றது. கண்டிப்பாக இவன் ஏதாவது ஒரு விடயத்தை மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பான், சரியாக தூங்கப் போவதில்லை என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டு உறங்கி போகின்றார். காலை வேளை வருகின்றது. காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது குதிரை கட்டப்பட்ட இடத்தில் குதிரை இல்லை. கோபமடைந்த அந்த மன்னர் தனது வேலையாள் என்ன செய்கின்றார் என்று சொல்லி பார்ப்பதற்கு அந்த பக்கம் பார்க்கின்றார். இப்போதும் கூட சீரிய சிந்தனை வசப்பட்டு அந்த மனிதன் இருக்கின்றான். மன்னர் இப்போது அவனிடம் கோபத்தோடு கேட்கின்றாராம், இப்போது எதை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகின்றான், அரசே, உங்கள் குதிரை கட்டப்பட்ட இடத்தில் இப்போது இல்லை, அதை கவனித்தீர்களா? அந்த குதிரை தானாக ஓடிவிட்டதா, அல்லது யாரேனும் இங்கு வந்து திருடி சென்றிருக்கின்றார்களா என்று சொல்லித்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அவன் பதில் சொல்லுகின்றான். இது ஒரு முக்கியமான ஒரு கதை. அதிகமாக நாங்கள் பல விடயங்களை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற போது மனதிலே சரியாக செய்ய வேண்டிய எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்யாமல் போய் விடுகின்றோம். அது எங்களுக்கு ஒரு பதற்றத்தையும் ஒரு தேவையில்லாத குழப்பத்தையும் தான் மனதுக்குள்ளே தந்துவிடுகின்றது. எனவே நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தோமோ அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட உருவாக்கி விடுகின்றது. குதிரையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த மனிதன் தூங்காமல் பல விடயங்களை மனதுக்குள் போட்டு சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதுவே அவனை அந்த செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி விட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த கற்பனை கதை முக்கியமான ஒரு கதையாக சொல்லி நிற்கின்றது. எனவே பதற்றம் அல்லது அதிக சிந்தனை குழப்பம் என்பது எங்களது வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கான ஒரு பெரும் தடையைத்தான் உருவாக்கி விடுகின்றது என்பதைத்தான் இன்றைய நாளின் சிந்தனை கதையாகவும் சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். 9:52 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% retail finance செய்யுங்கள். ஆனித்து Trim 2026 Nissan Kicks 0% finance rate 2025 Nissan Leaf electric வாகனங்களை 0% lease மற்றும் finance rateல் பெறலாம். 2025 Infiniti QX50 கல் 0% finance and lease rateல் காத்திருக்கின்றன. Completely redesigned 2026 Nissan Sentra கலையும் வந்து பாருங்கள். ஆனித்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Lebi 437-477-7960 437-477-7960
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்தும்.

0: அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
1: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
3: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
4: MJS Gold House.
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
4: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
4: MJS Gold House.
5: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
6: Your favorite music on your favorite station, 102.7

நிரம்பிப்பொழுது காலை 10:05 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 நமது மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மழை மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதை நாங்கள் சந்தித்திருந்தோம். இடையில் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் கூட மீண்டும் மழை வந்து போயிருக்கிறது. இப்போது சற்று ஓய்ந்திருக்கிறது, ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் இன்னமும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கின்றன. காலை பொழுதில் சுற்றுச்சூழல் கனடாவினால் விடுக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட், பலமான காற்று மற்றும் ஹெவி ரெயின் தண்டர்ஸ்டோம் தொடர்பான இந்த விசேட காலநிலை அறிக்கை இன்னமும் கூட விளக்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இடையிடையில் வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்கப் போகின்றோம், ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் இன்னமும் கூட தொடர்கின்றன. பிற்பகல் வேளையிலும் ஒரு மணி அளவிலும் கூட இந்த மாதிரி தண்டர்ஸ்டோம் வந்து போவதற்கான சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 17 வெப்பநிலை, 17 தான் நாங்கள் உணர்கின்றோம். லேசான மழையும் கூட இருக்கின்றது. மழைமுகில் நிறைந்திருக்கின்ற நிலைமையும் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் தென்படுகின்றதாம். பிற்பகல் வேளையில் வெளிச்சத்தையும் நாங்கள் காணலாம், வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். இடையில் மழை வந்து போகும். 20 வரை வெப்பநிலை உயர்ந்து 22 நாங்கள் உணரப்போகின்றோம். கூடிய நிலையாக 13 இரவின் வெப்பநிலை 11 உணரக்கூடியதாக இருக்கும். 9:01 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை நாளைய தினமும் வெளிச்சத்தோடு இருக்கும் என்று சொன்னாலும் காலை மதியம் இடியுடன் கூடிய மழை வருவதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. 21 வரை வெப்பநிலை நாளைக்கு உயர்ந்து 22 உணரப்போகின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய வீக்கெண்ட் என்று சொல்லி பார்த்தால் சமரை நாங்கள் ஆரம்பிக்கின்ற ஒரு வார இறுதியாகவும் கூட இருக்கப் போகின்றது. சனிக்கிழமை ஸ்பிரிங்குக்கானது, ஞாயிற்றுக்கிழமை சமருக்கானதாக இருக்கும் இந்த வீக்கெண்ட். சனிக்கிழமையை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சமும் இருக்கும், மெல்லிய மழை வரலாம். 21 வெப்பநிலை, 22 உணரப்போகின்றோம். ஆனால் வெளிச்சமான பகல் பொழுதுதான் அதிகம் இருக்க போன்றது. ஞாயிற்றுக்கிழமை முழுமையாகவே சூரிய வெளிச்சம் தானம் நிறைந்திருக்கும். இடையில் கொஞ்சம் முகில் இருந்தாலும் கூட பிரதானமாக வெயிலைத்தான் நாங்கள் பெறப்போகின்றோம். 21 வெப்பநிலை, 22 உணரப்போகின்றோம். அடுத்த திங்கள் 20 இருக்கும் வெப்பநிலை, 21 உணரப்படும். காலையில் 5 அளவில் மழை, அதுக்கு பிறகு மெல்லிய தூறல் இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அடுத்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து சமரின் ஆரம்ப வாரமாக இருக்கும். ஆனாலும் கூட அதிகளவில் வெப்பநிலை உயரப்போவதில்லை. 30 தாண்டியெல்லாம் கூட உடல்நிலை உயர் நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. அதிக வெப்பம் இல்லாத நல்ல ஒரு வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் நீடிக்க போன்றது. செவ்வாய்க்கிழமை 22-24 நிறப்படும், வெயில் இருக்கும். புதன்கிழமை வெளிச்சமுகில் இணைந்திருக்கும், 22 வெப்பநிலை, 24 நிறப்படும். அடுத்த வியாழன் என்று சொல்லி பார்த்தால் 22-25 வரை உணரப்போகின்றோம். அதுக்கு பிறகுதான் ஒரு 27 என்று சொல்லியெல்லாம் உடல்நிலை உயர்வை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். எனவே அதிக வெப்பம் இல்லாத நிலைதான் சமரின் ஆரம்ப வாரமாகவும் கூட அடுத்த வாரத்தில் இருக்கப் போகின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். 401 ஈஸ்ட்பவுண்ட் எக்ஸ்பிரஸ் யங் ஸ்ட்ரீட் பகுதியில் இப்போதும் கூட ட்ரக் ஒன்று தடம் புரண்ட ஒரு விபத்தை தொடர்ந்து 3 ரைட் லேன்ஸ் வந்து தடைபடுகின்றது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த விடயம் அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் கூட நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். 10:09 உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்முக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com.

பத்து மணி 14 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒப்பந்தம் தொடர்பான மிக முக்கியமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் இரவு பொழுதில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த இனிஷியல் அக்ரிமெண்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஈரான் சார்பில் மொசோட் பெசாக்ஸ்கி எனும் கையெழுத்திட்டிருப்பதாக இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 14 முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியிருக்கின்ற இந்த ஒரு 14-point டாக்யூமெண்ட் அது இப்போது ஆரம்ப கட்டமாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமான பேச்சுக்களை நடத்தி ஒரு ஃபைனல் அக்ரிமெண்டை எட்டுவதற்கு ஒரு அடுத்த ஒரு 60 நாட்கள் தொடர் முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். இந்த காலப்பகுதிக்குள் ஹோமஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுதல் உறுதிப்படுத்தப்படும் என்பது தொடர்பான தகவல்கள்தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. வலுவடைந்திருக்கின்ற ஈரானிய ஆட்சி என்று சொல்லி பார்த்தால் அது இந்த ஹோமஸ் நீரிணையை முக்கியமாக இந்த மாதிரியான பேச்சுக்களில் பேரம் பேசக்கூடிய ஒரு விடயமாக அது பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் மேலதிக பேச்சுக்கள் நடத்தப்பட்டு ஒரு இறுதியான முடிவுகள் எடுக்கப்படுகின்ற அந்த காலப்பகுதிக்குள் ஹோமஸ் நீரிணை வந்து திறக்கப்படுதல் இந்த ஒரு ஆரம்ப ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. பேச்சுக்கள் ஒப்பந்தங்கள் என்று சொல்லி பேசப்பட்ட அந்த தொடக்கமே ஆயில் பிரைசஸ் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பரல் ஆஃப் பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இப்போது 78 அமெரிக்க டாலர்ஸுக்கு விற்கப்படுகின்றமை ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு நாளில் ஒரு 1.5% விலை வீழ்ச்சியாக இந்த ஒரு விலை வீழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த ஒரு டீலில் வந்து ஈரானை மீளக்கட்டி எழுப்புகின்றமை தொடர்பான ஒரு 300 பில்லியன் பிளானும் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதன் அணுசக்தி திட்டம் குறித்த முக்கியமான கேள்விகள் இன்னமும் கூட நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல வார காலமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இப்போதைய இந்த ஆரம்ப கட்ட ஒரு ஒப்பந்தம்தான் எட்டப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த போரை வந்து நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கடுமையான சவால்களை வந்து இரண்டு தரப்பும் எதிர்கொள்வதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த பேச்சுக்கள் எல்லாம் நடத்தப்பட்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாலும் நாளைக்கு தான் சுவிட்சர்லாந்தில் உத்தியோகபூர்வமான ஒரு செரிமனி ஒன்று நடத்தப்பட இருக்கின்றமை தொடர்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் US டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹாக்செத் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்கள் தொடர்பான உறுதிப்பாட்டை ஈரான் பேணாவிட்டால் அமெரிக்கா வந்து மீண்டும் தனது அந்த இரும்பு கரத்தை ஈரான் நோக்கியதாக கொண்டு வரும் என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் மேலதிகமாகவும் கூட இந்த ஒப்பந்தத்தை தொடர்வதற்கு இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாக பேசப்படுகின்றது. நேற்றைய தினம் புதன்கிழமைதான் அமெரிக்காவின் ஒரு மூத்த அதிகாரி ஒருவர் இந்த 14 அம்சங்களை கொண்டிருக்கின்ற அந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து செய்தியாளர்களிடம் சத்தமாக வாசித்து காட்டியிருக்கின்றாராம். எனவே அதுக்கு பிறகுதான் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் அதிகாரபூர்வமாக கையெழுத்திடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. எனவே ஒரு 60 நாட்கள் பரஸ்பர ஒப்புதலோடு நீட்டிக்கக்கூடிய ஒரு காலக்கெடுவுக்குள் தான் ஒரு இறுதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு 3 முக்கியமான விடயங்கள் தொடர்பான அந்த சவால்கள் தொடர்பான விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 2 தரப்பினரும் லெபனான் உட்பட எல்லா பகுதிகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துவதாகத்தான் அறிவித்திருக்கின்றார்கள். முதல்கட்ட ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம் இதுதான். ஆனாலும் இந்த நேற்றைய தினம் புதன்கிழமை சத்தமாக வாசிக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் லெபனானும் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் கூட லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்துவதற்கு தயாராக இல்லாமல் இருக்கின்றமை இந்த ஒப்பந்தத்தை பெரிதும் கேள்விக்கு உள்ளாக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பிரான்சில் நடந்திருக்கின்ற G7 அந்த உச்சி மாநாட்டில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு லெபனான் விடயத்தில் அதிக பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய பிறகும் கூட இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது என்பதையும் கூட இங்கு செய்திகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. நேற்று புதன்கிழமை வந்து சதர்ன் லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில பகுதிகள் மீது இஸ்ரேலிய வான் தாக்குதல்கள் தீவிரமாக நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும்
வெளியிடப்பட்டிருக்கின்றன. லெபனான் போர் நிறுத்த கட்டமைப்புக்குள் கொண்டுவரப்பட்டாலும் லெபனான் எல்லையிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு நிபந்தனை அல்ல என்பதையும் அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் தனது தற்காப்புக்கான உரிமையை தக்க வைத்துக் கொள்ளும் என்று சொல்லியும் அவர்கள் அந்த விடயம் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. ஆனால் லெபனானில் போர் முடிவுக்கு வருவது என்பது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தின் ஒரு பிரிக்க முடியாத பகுதி என்று சொல்லி ஈரான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றமையும் கூட இந்த ஒப்பந்தம் நீடிக்கப்படுமா இல்லையா அல்லது அதில் இருக்கக்கூடிய சவால் இதுதான் என்பது தொடர்பான ஒரு வெளிப்படையான பேச்சு இடம்பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததுதான் ஈரான் தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பானது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதனை வைத்திருத்தல் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் கூட உடனடியாக அதனை ஈரானிடமிருந்து பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அல்லது அவசரம் இல்லை என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஈரான் தனது அணுசக்தி திட்டம் அமைதியான ஒன்று என்று சொல்லி தொடர்ந்து கூறி வந்தாலும் அது அணு ஆயுதங்களை உருவாக்கப் போவதில்லை என்பதை இந்த ஒப்பந்தத்தில் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போது ஈரானிடம் கையிருப்பில் இருக்கக்கூடிய சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதனை எப்படி கையாள்வது என்று சொல்லித்தான் இரு தரப்பினரும் ஒரு கொள்கை ரீதியான ஒப்புதலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதனை அமுல்படுத்துதல் என்பதுதான் சற்று சிக்கலானதாக இருக்கலாமாம் என்பதையும் கூட இந்த விடயங்கள் இப்போது பேசுகின்றன. அடுத்ததுதான் இந்த ஹோமுஸ் நீரிணை தொடர்பான ஒரு விடயம். உடனடியாகவே அந்த ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டியதன் அவசியம் வந்து இப்போது உலகம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விடயமாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட தனது பக்கம் சார்பான அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஈரான் வந்து இந்த ஹோமுஸ் நீரிணையை உடனடியாக பயன்படுத்திக் கொள்கின்ற போது அந்த ஒப்பந்தம் நீடிக்கப்படுகின்றமையும் கூட சவால் மிக்கதாக இருக்கும் என்பது தொடர்பாக மூன்று முக்கியமான சவால்கள் தொடர்பாகவும் பேசப்படுகின்றது. 10:21 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509, 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve மற்றும் PTC license, ivatudan city மற்றும் alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:33 ஆகியிருக்கின்றது. சரி, இந்த காலை வேளையில் இன்னும் ஒரு விபத்து தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் காலை பொழுதில் 401 ஈஸ்ட்பவுண்ட் எக்ஸ்பிரஸ் யங் ஸ்ட்ரீட் பகுதியில் ஒரு ட்ரக் ஒன்று தடம்புரண்டதன் விளைவாக 3 ரைட் லேன்ஸ் தடைப்பட்டிருந்தது. அது அதிக தாமதங்களை உருவாக்கியிருக்கின்றது. இப்போது 1 லேன் திறக்கப்பட்டு இன்னும் 2 ரைட் லேன்ஸ் தொடர்ந்து தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. இதை தாண்டி வெஸ்ட் பவுண்ட் 401 அட் ஜேம்ஸ் ஸ்னோ பார்க்வே விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக HOV லேனும் லெஃப்ட் லேனும் தடைப்படுகின்றமை தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 மிக பரபரப்பாக நடைபெற்று வருகின்றது. நேற்றைய போட்டிகள் என்று சொல்லி பார்த்தால் முக்கியமான ஒரு சில போட்டிகள் நடந்திருக்கின்றன. ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்த்து விளையாடியிருந்தது. ஆஸ்திரியா 3 கோல்ஸ் அடித்து ஜோர்டான் 1 கோல் அடித்த நிலையில் ஆஸ்திரியா வெற்றியிட்டிருக்கின்றது. போர்ச்சுகலை எதிர்த்து டிஆர் கொங்கோவும் கூட விளையாடியிருந்தது. மிக அதிக அளவில் எதிர்பார்ப்பை பெற்றிருந்த ஒரு கேமாக இந்த கேம் இருந்திருக்கின்றது. காரணம், பலருக்கு பிடித்திருக்கக்கூடிய ரொனால்டோ விளையாடியிருந்தார் போர்ச்சுகல் சார்பாக. இருந்தாலும் கூட போர்ச்சுகல் அணி அதிக அளவிலேயே இந்த போட்டியில் சோபிக்கவில்லை என்பது தொடர்பாகவும் கூட பெரிய கட்டுரை எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2 நாடுகளுமே தலா 1 கோல்ஸ் அடித்த நிலையில் போட்டி சமநிலையில் தான் முடிந்திருக்கின்றது. இங்கிலாந்து குரோஷியாவை எதிர்த்து விளையாடியிருந்தது. இங்கிலாந்து 4 கோல்ஸ் அடித்திருந்தது. குரோஷியா வந்து 2 கோல்ஸை போட்டிருந்தது என்பதையும் கூட இங்கு சொல்லிக் கொள்ளலாம். கானா பனாமாவை எதிர்த்து டோனோ ஸ்டேடியத்தில் விளையாடியிருந்தது. கானா வந்து 1 கோலை அடித்து வெற்றியிட்டிருக்கிறது. பனாமாவினால் இந்த கோலையும் கூட நேற்று அடிக்க முடியவில்லை. அதே நேரம் உஸ்பெகிஸ்தானை எதிர்த்து கொலம்பியா விளையாடியிருந்த நிலையில் கொலம்பியா வந்து 3 கோல்ஸ் அடித்து வெற்றியிட்டிருக்கிறது. உஸ்பெகிஸ்தான் 1 கோலை அடித்திருந்தது என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய கேம்ஸ் என்ன நடக்கப் போகின்றது என்று சொல்லி பார்த்தால், முக்கியமான போட்டிகள் இன்றைக்கும் கூட நடைபெற இருக்கின்றன. 6 கனடா விளையாடப் போகின்றது. அது தொடர்பான எதிர்பார்ப்பும் கூட கனேடிய ரசிகர்களுக்கு அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் 12 வந்து செக்கியாவை வந்து சவுத் ஆப்பிரிக்கா எதிர்கொள்ளப் போகின்றது. அந்த போட்டி இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. அடுத்து 3 நடக்கின்ற அந்த ஒரு கேம் என்று சரி பார்த்தால் சுவிட்சர்லாண்டை பொஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா எதிர்த்து விளையாடப் போகின்றது. இன்றைக்கு 3 அந்த கேமை எதிர்பார்க்கலாம். 6 தான் கனடா கட்டாரை எதிர்த்து விளையாட இருக்கின்றமை தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகு 9 இரவு வேளை மெக்சிகோ மற்றும் சவுத் கொரியா ஒன்றையொன்று எதிர்கொள்ளப் போகின்றன அந்த கேமில். நாளைக்கும் கூட முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. USA மற்றும் ஆஸ்திரேலியா மோதக்கூடிய அந்த ஒரு கேம், ஸ்காட்லாந்து மொராக்கோ ஆகியவை எதிர்கொள்ள இருக்கின்றன ஒன்றையொன்று. பிரேசில் அதனை எதிர்த்து ஹெய்டி விளையாடப் போகின்றது. அதே நேரம் டர்க்கியை எதிர்த்து பராகுவேயும் கூட நாளைக்கு விளையாடப் போகின்றன என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7. அதே நேரம் நேற்றைய போட்டி தொடர்பாக இங்கு அதிகம் பேசப்படுகின்றது. இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ அணிக்கு எதிரான போட்டியை போர்ச்சுகல் வந்து 1-1 என்ற ஒரு சமநிலையில் தான் முடிக்க முடிந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த போர்ச்சுகல் அணி வந்து களமிறங்கி இருந்தது. கண்டிப்பாக எளிதாக அது வெற்றி பெறும் என்று சொல்லித்தான் நாம் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி வரை அவர்கள் கடுமையாக போராடியும் கூட அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். போர்ச்சுகல் அணி சார்பாக அதிகம் எதிர்பார்ப்பை பெற்றிருந்த ரொனால்டோவுக்கு பதிலாக ஜோ நேவிஸ் தான் 6 ஒரு கோல் ஒன்றை முதலில் அடித்திருந்தார். அது அந்த அணியை வந்து முன்னிலைக்கு கொண்டு வந்திருந்தது. சொன்னாலும் அதுக்கு பிறகு போர்ச்சுகலினால் எந்த ஒரு கோலையும் போட முடியவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த டிஆர் கொங்கோ அதன் முதல் பாதியின் முடிவில் அடித்திருக்கக்கூடிய ஒரு கோலால் அந்த போட்டி வந்து சமன் செய்யப்பட்டது என்பது தொடர்பாகவும் கூட இங்கு அந்த விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருந்தன. போர்ச்சுகல் சார்பாக விளையாடியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவரது அந்த விளையாட்டும் கூட நிறையவே இப்போது விமர்சனத்தை பெற்றிருக்கின்றது. இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் பெரும்பாலான முன்னணி வீரர்கள் அதிக கோல்ஸை அடித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ரொனால்டோவினால் அதனை செய்ய முடியவில்லை என்று சொல்லியும் கூட இங்கு பேசப்படுகின்றது. இந்த போட்டியில் வந்து அவரால் எந்தவித தாக்கத்தையும்
ஏற்படுத்தவில்லை என்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டியிருந்தார்கள். அதில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த போட்டி வந்து அர்ஜென்டினா அல்ஜீரியாவுக்கு எதிராக, அதில் அர்ஜென்டினா சார்பாக விளையாடியிருந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஸ்டார் பிளேயர் லியோனல் மெஸ்ஸி வந்து 3 கோல்ஸை அடித்து ஒரு பெரு வெற்றியை அர்ஜென்டினாவுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே அந்த ஒரு கேம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த டிஆர் கொங்கோக்கு எதிரான போர்ச்சுகலின் அந்த ஒரு ஆட்டத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னமும் கூட பல மடங்கு உயர்த்தியிருந்தன. ஆனாலும் கூட நிறைய எதிர்பார்ப்புக்கும் நெருக்கடிக்கும் மத்தியில் நேற்றைய தினம் அந்த போட்டியில் விளையாட களமிறங்கி இருக்கக்கூடிய 41 வயதான ரொனால்டோ அவ்வளவாக அந்த போட்டியில் சோபிக்கவில்லை. வெறும் ஒரு 25 முறை தான் அவர் அந்த பந்தை கையாண்டிருக்கின்றார் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு சர்வதேச சொக்கர் கேம் ஒன்றில் ஒரு 90 நிமிடங்கள் முழுமையாக ஆடிய போட்டியில் மிக குறைவான தடவை அந்த பந்தை வந்து அவர் கையாண்டது. இதுதான் முதல் தடவை என்று சொல்லி கூட அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2 தடவை அவருக்கு கோல் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கூட கிடைத்தாலும் அவர் அடித்த அந்த ஒரு ஷாட்ஸ் எல்லாமே அந்த இலக்குக்கு வெளியில் தான் பந்தை கொண்டு சென்று சேர்த்திருந்தது என்பது தொடர்பான அந்த விடயங்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றது. ரொனால்டோவின் இந்த ஒரு விளையாட்டு தான் அந்த அணி பின்னடைவை சந்திப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லியும் கூட விமர்சிக்கப்பட்டாலும், இப்போது போர்ச்சுகலுக்கு எதிராக நேற்று விளையாடிருக்கக்கூடிய இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ அந்த அணியின் பலமும் கூட போர்ச்சுகலுக்கு ஒரு பெரிய சவால் மிக்க ஒன்றாக இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்களை காண முடிகின்றது. டிஆர் கொங்கோவை பொறுத்தளவில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஃபீஃபா கேமிலே அது விளையாடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நிறைய எதிர்பார்ப்புகளை மீறி ஒரு சிறந்த ஒரு விளையாட்டை நேற்றைய தினம் அது வழிகாட்டியிருந்தது. 1974 ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் அது விளையாடியிருந்தது. அதே அந்த ஒரே ஒரு ஆண்டில் தானே அது விளையாடியிருந்தது. அந்த கேமில் 1 கோலை கூட அதனால் அடிக்க முடியவில்லை. அது விளையாடியிருந்த 3 போட்டிகளிலும் தோல்வியைத்தான் சந்தித்திருந்தது. ஆனால் இப்போது மீண்டும் 52 ஆண்டுகளுக்கு பின் அது களமிறங்கி ஒரு பலமிக்க அணியாக இருந்திருக்கக்கூடிய போர்ச்சுகலுக்கு எதிராக அந்த ஆட்டத்தை அது சமப்படுத்தி இருக்கின்றது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே டிஆர் கொங்கோவுக்கு ஒரு பெருமை மிக்க நாளாக நேற்றைய தினம் அமைந்திருந்தது என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:41 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
8: Solutions, residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
9: 416-908-5656.
10: I love, love, love, love, love, love, love.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USAக்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 ஸ்டார் Tours 416-474-1398 416-821-6929.
1: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
2: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
3: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் காலை 11:04 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-2412-212 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். சூரிய வெளிச்சம் இப்போது தென்படுகின்றது. அதிக மழையை நாங்கள் சந்தித்திருந்தோம். இடையில் வரக்கூடிய தண்டஸ்டோமுக்கான சாத்தியங்கள் இன்னமும் கூட தொடர்கின்றன. பிற்பகல் வேளையிலும் கூட கொஞ்சம் மழை வந்து போகலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. ஆனால் 1 மில்லிமீட்டரிலும் குறைவாகத்தான் லேசான தூறலாக இடையே வந்து போகலாம். சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன. 9:01 சூரிய அஸ்தமனம் இன்று நடக்கும். 21 வரை வெப்பநிலை உயர்ந்து 23 நாங்கள் உணரப்போகிறோம். இப்போது 18:19 உணரப்படுகின்றது. இரவில் 13:11 நாங்கள் உணர கூடியதாக இருக்கும் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. இலைத்துளிர் காலம் நிறைவு பெறுகின்றது. இன்றோடு சேர்த்து 3 நாட்கள், நாளை நாளை மறுதினம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் புத்தம் புதிய கோடை காலத்துக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை மழை இருக்குமானால் சூரிய வெளிச்சம் தான் அதிகம் இருக்க போன்றது. காலை மதியம் மெல்லிய ஒரு தண்டஸ்டோமை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 21 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 22 உணரப்போகின்றோம். சனிக்கிழமை 21-22 உணரப்படும். வெயில்தான் அதிகம் இருக்கும், மழை கொஞ்சம் இடையில் வந்து போகலாம். ஞாயிற்றுக்கிழமை கோடைக்கால முதல் நாள், சம சோல்ஸ்டிஸ் அன்றைய தினம் தான் நிகழ்கின்றது. இந்த முறை 21 வரை வெப்பநிலை உயர்வு, 22 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலோடும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை காலையில் கொஞ்சம் மழை 5 மில்லிமீட்டர் அளவில் இருக்கலாம். மதியம் மாலை பொழுது சூரிய ஒளிச்சத்துடன் இருக்கும். 20 தான் வெப்பநிலை, 21 தான் உணரப்போகின்றோம். சமரின் ஆரம்பமும் ஒரு மிதமான வெப்பநிலை உடல்நிலையோடு தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை 22-24 உணரப்படும், வெயில் இருக்கும். புதன்கிழமை 22-24 தான் உணரப்போகின்றோம். அடுத்த வாரமும் கூட அதிக வெப்பம் இல்லாத ஒரு வாரமாகத்தான் இருக்கும். அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் 27 வரை வெப்பநிலை உயர்வை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எனவே அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான வெப்பநிலை உயர்வுடன் கூடிய வாரமாகத்தான் சமரின் முதல் வாரம் இருக்கப் போகின்றமை தொடர்பான காலநிலை தகவல்களும் இப்போது பகிரப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்ட் அட் ஜேம்ஸ் நோ பார்க்வே விபத்தொன்றின் காரணமாக எச்ஓவி லேன் மற்றும் லெஃப்ட் லேன் தடைப்படுகின்றமை தொடர்பாக தொடர்ந்து அறிவிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். ரஷ்யா மீதான யுக்ரைனிய தாக்குதல்கள் வந்து தீவிரமாக நடத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போர் தொடங்கிய காலத்தில் இருந்தே மிக தீவிரமான ஒரு தாக்குதலாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யாவின் மாஸ்கோ மீதுதான் யுக்ரைனிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. மாஸ்கோவை சூழ இருக்கக்கூடிய ஒரு சில இலக்குகளை கிட்டத்தட்ட ஒரு 200 ட்ரோன்ஸ் தாக்கியிருக்கின்றன என்பதையும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த தாக்குதல்களின் காரணமாக மிக அடர்த்தியான புகை மண்டலங்களும் கூட அந்த பகுதியில் காணப்பட்டன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு 17 பேருக்கும் அதிகமானவர்கள் மாஸ்கோ ரீஜனில் காயமடைந்திருப்பதையும் கூட அங்கிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்திகள் சொல்லுகின்றன. அதே நேரம் ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என சொல்லுகின்றது என்று சொன்னால், கடந்த ஒரு 24 மணி நேரத்திற்குள் தங்களது நாட்டுக்குள் கிட்டத்தட்ட 1000 ட்ரோன்ஸ் மற்றும் 4 யுக்ரேனியன் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்தபோது அவற்றை நாங்கள் இடைமறித்து அழித்திருக்கின்றோம் என்று சொல்லித்தான் ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் கூட ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ரஷ்யாவில் மாஸ்கோ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டிப்போ ஒன்றும் கூட தாக்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. யுக்ரைன் இப்போது எல்லைகளை தாண்டி ரஷ்ய பகுதிகளுக்கும் கூட இடையிடையே தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அதில் ஒரு தீவிரமான தாக்குதலாகத்தான் இப்போதே இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்திகள் சொல்லுகின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. மேலும் ரஷ்யா வந்து ராஜதந்திர ரீதியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் யுக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு தகவலை இந்த தாக்குதலுக்கு பிறகு பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 11:08 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
9: என்னது
8: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599.
11: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
11: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
12: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
11: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகோ அழகு 6477873784.
13: காற்றில் பரவும் இசை போல East FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:22 இருக்கின்றது. யுகேயில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் ஒரு முக்கியமான முடிவொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. 12 வயது தொடக்கம் 13 வயதளவில் இந்த HPV வைரஸ் அதற்கான அந்த வேக்சினை போட்டுக்கொண்ட குழந்தைகளுக்கு 30 வயதிற்குள் கருப்பை வாய் புற்றுநோயால் இறப்பதற்கான ஆபத்து கிட்டத்தட்ட இல்லை என்று சொல்லித்தான் ஒரு புதிய ஆய்வு முடிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி செய்யப்படுகின்ற ஒரு முதல் ஆய்வாகத்தான் இந்த ஆய்வு முடிவு பார்க்கப்படுகின்றது. 2008 தொடக்கமே ஸ்கூல் ஏஜ் கேர்ள்ஸுக்கான அந்த ஒரு வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த உயிரிழப்பு என்பது, இந்த சர்விக்கல் கேன்சர் வந்து ஒருவர் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஒரு பூஜ்யமாக அங்கு மாறி இருக்கின்றமே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த விடயத்தில் என்பது தொடர்பாகத்தான் இங்கு பார்க்கப்படுகின்றது. 2020-2024 இடைப்பட்ட 5 காலத்தில் ஒரு 20-24 வயதுக்குட்பட்ட பெண்களிடையே இந்த சர்விக்கல் கேன்சர் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயால் எந்த மரணமும் அங்கு பதிவாகவில்லை என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. இப்படி ஒரு பெறுபேறு கிடைத்திருக்கின்றமே இதுதான் முதல் தடவை என்பது தொடர்பாகவும் கூட இங்கு இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சிங்கிள் ஜாபினால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கேன்சரை கிட்டத்தட்ட ஒரு முற்றிலுமாக ஒழித்துவிட முடியும் என்று நினைத்து பார்க்கின்ற போதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது என்று சொல்லியும் கூட லண்டன் குயின் மேரி யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர், ஒரு ப்ரொஃபஸர் அவரும் கூட தனது மகிழ்ச்சியை இந்த விடயம் தொடர்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதைத்தான் சொல்லலாம். யூகேயை பொறுத்தளவில் இந்த சர்விக்கல் கேன்சர் வந்து பெண்களிடையே அதிகம் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேன்சராகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த பெண்களிடையே என்று சொல்லி பார்த்தால் 14th most common கேன்சராக இந்த சர்விக்கல் கேன்சர் வந்து அங்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றதாம். ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 3,000-3,000 அதிகமானவர்கள் இந்த சர்விக்கல் கேன்சர் இருக்கக்கூடியவர்களாக டயக்னோஸ் பண்ணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. HPV என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைரஸ் தான் இந்த மாதிரியான ஒரு கேன்சரை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த HPV இன்ஃபெக்ஷன் ஒருவருக்கு ஏற்பட்டாலும் கூட பெரும்பாலான சமயங்களில் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாமல் அது தானாகவே அந்த உடல் அதனை எதிர்த்து போராடுகின்ற போது அந்த தொற்று வந்து இல்லாமல் சென்று விடுகின்றது. ஆனால் ஒரு சில கேசஸ் என்று சொல்லி பார்த்தால் அது கொஞ்சம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களது அந்த ஒரு கலங்களில், செல்ஸில் ஒரு அப்னார்மல் சேஞ்சஸை கூட ஏற்படுத்த தொடங்குமாம். எனவே இதன் காரணமாகத்தான் ஒரு சில வருடங்களில் அவர்கள் கேன்சரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இப்போது இந்த HPVக்கு எதிரான ஒரு வேக்சின் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டு அதுவும் பாடசாலை குழந்தைகளிடையே கொடுக்கப்படுகின்ற போது அவர்கள் சற்று வயதாகி எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆபத்து வந்து அதிகம் குறைக்கப்படுகின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாகவே இந்த HPV வேக்சினை அதிக அளவிலானவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாகவும் உயிரிழப்பின் எண்ணிக்கையை நாங்கள் தொடர்ந்து குறைக்கலாம் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான தகவலும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. யுகே அரசாங்கத்தினால் நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த கேன்சர் ரீசர்ச்சுக்காக என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதில்தான் ஒரு முக்கியமான ஒரு பெறுபேறு இந்த HPV வேக்சினேஷன் தொடர்பாக தங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். இந்த HPV என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் இது வந்து மனிதர்களிடையே அதிகமான ஒரு சில சீரியஸ் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வைரஸஸ் என்று சொல்லித்தான் இங்கு இந்த ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் தொடர்பாக அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றது. சுருக்கமாக HPV என்று சொல்லி அழைப்பார்கள். இது வந்து ஒரு 100-க்கும் அதிகமான வெவ்வேறு டைப் ஆஃப் வைரஸஸை உள்ளடக்கியிருக்கின்ற ஒரு குரூப் ஆஃப் வைரஸஸ் என்று சொல்லித்தான் நாங்களும் அதனை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பாலியல் தொடர்புகளின் மூலமாக மனிதர்களிடையே அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் தங்களது வாழ்நாளில் இந்த HPV தொற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. ஆனாலும் பெரும்பாலும் அவர்களது உடலில் அதிக தாக்கம் இல்லாமலே அவர்கள் அதை அறிந்து கொள்ளாமலேயே அந்த தொற்று அவர்களிடமிருந்து நீங்கிவிடக்கூடியதாகவும் கூட
கூட இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு தான் அந்த பாதிப்புகள் கேன்சர் வரை செல்லுகின்றது, அதன் மூலமாக உயிரிழப்புகளும் கூட ஏற்படுகின்றது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த ஸ்கின் டு ஸ்கின் கண்டாக்ட்ஸின் மூலமாகத்தான் மனிதர்களிடையே அது பரவக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எங்களது உடலில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூஸில் அதிகம் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எங்களது தோலிலும் சரி அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மென்மையான டிஷ்யூஸிலும் கூட அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எங்களது இந்த வாயின் உட்புறமாக அல்லது எங்களது தொண்டையின் உட்புறமாக அல்லது ஒரு சில பிரைவேட் பார்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூஸிலும் கூட இது அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸாகவும் கூட அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு சிலருக்கு தொற்று ஏற்பட்டாலும் கூட அவர்கள் அந்த சிம்டம்ஸை வெளிப்படுத்துவதில்லை என்பதன் காரணமாக அந்த தொற்று ஏற்பட்டமே அவர்கள் அறிந்து கொள்வதில்லை என்று சொல்லித்தான் இங்கு கூறப்படுகின்றது. ஆனால் ஒரு சிலருக்கு தான் அந்த வைரஸ் வந்து இந்த ஜெனிட்டல் வாட்ஸையும் கூட ஏற்படுத்தும் அல்லது அப்னோமல் குரோத்ஸையும் கூட அவர்களது செல்ஸிலே ஏற்படுத்தி அது கேன்சருக்கு வழிவகுக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லி இருக்கிறார்கள். சர்விக்கல் கேன்சர், அனல் கேன்சர், பீனல் கேன்சர், வல்வல் கேன்சர், வெஜினல் கேன்சர் என்று சொல்லி ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கும் கூட இந்த HPV என்று சொல்லப்படுகின்ற இந்த பப்பிலோமா வைரஸ் வந்து காரணமாக அமைகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த HPV தொற்றுக்கான சரியான மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிம்டம்ஸை குறைப்பதற்கான ட்ரீட்மெண்ட் தானாம் கொடுக்கப்படுகின்றது என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். 11:28 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002
2: லக்கிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள் முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி. குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.
3: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28 647 656 5690 647 656 5690.
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
6: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:42. ஆஸ்திரேலியாவின் ரிமோட் ஐலண்ட் ஒன்றில் பேர்ட் ஃப்ளூ தாக்கத்தின் காரணமாக அந்த தீவுகளில் இருந்திருக்கக்கூடிய 75% பேபி சீல்ஸ் உயிரிழந்திருக்கின்றதை ஒரு ஆய்வொன்று இப்போது கண்டறிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுத் வெஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஹர்டன் மேக்டோனல்ட் ஐலண்ட்ஸ் இந்த தீவு என்று சொல்லி பார்த்தால், இது வந்து மிக அதிகமான இந்த கடல் வாழ் பறவைகளுக்கும் சரி அல்லது இந்த சீல்ஸ் மாதிரியான உயிரினங்களுக்குமான ஒரு வாழ்விடமாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பிரீடிங் சீபேர்ட்ஸை அங்கு காணக்கூடியதாக இருக்குமாம். இந்த ஒரு தீவில் தான் இந்த பேர்ட் ஃப்ளூ தாக்கம் உயர்வடைந்திருப்பதன் காரணமாக மிக மிக அதிக அளவிலான இந்த சீல் பப்ஸ் வந்து உயிரிழந்திருக்கின்றமை இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் வந்து கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் சேகரிக்கப்பட்ட அந்த தரவுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஹர்ட் ஐலண்ட் அந்த தீவில் வந்து ஒரு 17,000 அந்த சீல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாப்புலேஷனில் 13,000 பேபி சீல்ஸ் உயிரிழந்திருக்கின்றன என்று சொல்லித்தான் பார்க்கப்படுகின்றது. H5N1 அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் த பேர்ட் ஃப்ளூவின் காரணமாகத்தான் கடந்த ஆகஸ்டில் இருந்து நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த உயிரிழப்புகள். அதன் அந்த என்டைய குரூப்பில் 75% முழுமையாகவே இழக்கப்படுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு சில வகையான பென்குயின் பாப்புலேஷன்ஸிலும் கூட எதிர்பார்த்ததிலும் விட அதிகமான இறப்புகள் இந்த பறவை காய்ச்சலின் மூலமாக பதிவாக இருக்கின்றது என்பது தொடர்பான செய்திகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் என்று சொல்லி பார்த்தால் ஆஸ்திரேலியா கண்டத்தில் மட்டும்தானாம் இந்த H5N1 அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் த பேர்ட் ஃப்ளூ பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். எந்த விதமான கேசஸும் இதுவரைக்கும் இந்த H5N1 ஸ்ட்ரெயினில் பதிவாகவில்லை என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. உலக அளவிலே ஏனைய முக்கியமான பல இடங்களிலும் இந்த கடல் பறவைகளையும் சரி அல்லது சாதாரணமான பறவைகளையும் சரி அல்லது ஒரு சில பாலூட்டி உயிரினங்களிலும் சரி இந்த H5N1 ஸ்ட்ரெயின் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு தீவில் தான் இப்போது மிக அதிக அளவிலான அந்த சீல் பப்ஸ் வந்து இதே வகையான அந்த ஸ்ட்ரெயின் அந்த தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றன என்பதைத்தான் ஒரு அண்மைய ஆய்வு காட்டுவதாகவும் கூட சயின்டிஃபிக் ஜேர்னல் பயோ ஆர்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜேர்னலில்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த தீவு பகுதி என்று சொல்லி பார்த்தால் சென்றடைவதற்கு மிக கடினமாக இருக்கக்கூடிய ரிமோட் ஏரியாஸ் என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அங்கு விஞ்ஞானிகள் குழு சென்று 9 வகையான உயிரினங்களில் இருந்து சாம்பிள்ஸை சேகரித்திருக்கின்றார்கள். அந்த சேகரிக்கப்பட்ட 9 உயிரினங்களின் சாம்பிள்ஸில் 6 ஸ்பீஷீஸுக்கு இந்த H5N1 ஸ்ட்ரெயின் தொற்றி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது பரிசோதனைகளில் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். சதர்ன் எலிபன் சீல், கிங் அண்ட் ஜென்டு பென்குயின்ஸ், அந்தார்டிக் ஃபர் சீல் மற்றும் சவுத் ஜோர்ஜ் டைவிங் பெட்ரல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல் பறவை உள்ளடங்குகின்றது என்பது தொடர்பான விவரங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான தீவுகளில் இந்த சீல் பாப்புலேஷன் வந்து இப்படி உயிரிழந்திருக்கின்றமை அந்த ஒரு இனத்துக்கு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான அந்த உயிரினங்களிலும் கூட இந்த சதர்ன் எலிபென்ட் சீலில் தான் அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் என்வான் மினிஸ்டர் முரே வாட் அவரும் கூட ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். இந்த சீல் டெத்ஸ் பதிவாக இருக்கின்றமே எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. அதே நேரம் ஆஸ்திரேலியாவின் மெயின்லேண்டுக்குள்ளும் கூட இந்த தொற்று வரலாம் என்று சொல்லி நாங்கள் அதனை எதிர்பார்த்து இப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரான்சினால் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு க்ரோசெட் ஐலண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவில் ஏற்கனவே இந்த பேர்ட் ஃப்ளூ உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்துதான் இந்த தீவுகளுக்கும் கூட இந்த தொற்று பரவி இருக்கலாம் என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 11:47 ஆகியிருக்கின்றது.

11:51 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை நிறைவு பகுதியை நாங்களும் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இப்போதும் கூட 401 வெஸ்ட் பவுண்ட் ஜேம்ஸ் நோ பார்க்வே பகுதியில் நிகழ்ந்திருக்கின்ற விபத்தின் காரணமாக எட்டோவிலேனும் லெஃப்ட் லேனும் தடைப்படுகின்றமை தொடர்பாக தொடர்ந்து அறிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை தொடர்ச்சியாக 2 நாட்கள் சரிந்திருந்தது. 4 சதங்கள் பிறகு 5 சதங்கள் இன்றைக்கு விலை சரிவை எதிர்கொண்டிருந்தோம். நாளைக்கு வந்து ஒரு சத விலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. 21 வெப்பநிலை 24 வரை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 1 டிகிரி செல்சியஸ் உயர்வை எதிர்பார்க்கலாம். 22 வெப்பநிலை உயர்ந்து 25 உணரப்படும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இருந்தாலும் பிற்பகல் வேளையிலும் மெல்லிய மழை வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இன்று தொடர்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதிவிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
0: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா

0: ECG பரிசோதனைகள். ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு MHLab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: Astro Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 ஆம்

கேபி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரின் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்களும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 18 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் வளமை போன்ற ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 ஊடாக அல்லது ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது istfm102.7@gmail.com. வெளியே நாங்கள் வானிலை என்ன சொல்லுது அப்படி என்ன சொல்லியும் பார்க்கலாம். இப்போது பார்த்தால் வெப்பநிலை 21 இருக்கின்றது. 18 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நல்லா காற்று சுழன்று வீசுது, எல்லாருக்குமே தெரியும். வெளியில நின்று அங்களே அள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் சில இடங்களில். சரி, இந்த காற்று வந்து ஒரு 4 இல்லை 7 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. மழையெல்லாம் காலையிலேயே முடிச்சாச்சு, ஆனாலும் ஒரு 5-6 மணி அளவில் மீளவும் ஒரு சிறிய மழைக்கான வாய்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் 22, அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அப்படி வந்து நாங்கள் எரிபொருள் விலையையும் பார்த்து விடலாம். எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் என்ன நடைபெறும் அப்படி என்று சொல்லி பார்த்தால் 1% உயர்வடைய இருக்கின்றது. நேற்றிலிருந்து இன்றைக்கு 5% குறைவடைந்திருந்தது, ஆனால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடைய இருக்கின்றது. 12:03 வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:08 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் நாங்கள் எதை திங்க் பண்ணி பார்க்குறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து கெனடிய அணி மோதுகின்ற 2வது போட்டி டொரண்டோவிலே இடம்பெறப் போகின்றது. இது வந்து 3 மணிக்கு இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு மேட்ச் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிக்கான அந்த தொடர்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தெரிந்த விஷயம், இன்றைக்கு வந்து இப்போது செச்சியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. 8 நிமிடங்கள் கடந்திருக்கிற நிலையிலே 5 நிமிடங்களுக்கு முன்னரே வந்து 1வது கோல் செச்சியாவினால் போடப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் செச்சியா அணி வந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இந்த வேளையிலே சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது, வேர்ல்டு இன் அ சிட்டி அப்படி என்று சொல்லி சமலிஷஸ் ரிசர்வேஷன்ஸ் வந்து இப்போது ஓப்பனாக இருக்கின்றது. ஆகவே இதில் பங்கு பெற்ற விரும்புகின்ற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 12:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மாக்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
2: 6470109.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangagirar, 416-299-1020.
4: Vidya Sahar Live in Concert, iClean Canada, Valangam Appadipodu. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டவன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.ca.

12:22 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சுவையும் தரமும் விரும்பும் உங்களிற்கு ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதல் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால் கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழிச்சதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். நீங்கள் நேரடியாக கடைக்கு வராமலேயே வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்து வாரே ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டின் சிறப்பு நாட்கள் விழாக்களுக்கான கேட்டரிங் சேவைகளை சைவ மற்றும் அசைவ உணவுகளாக பெற்றுக் கொள்ளலாம். June 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 13:04 ஹாமனி ரோட், நார்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6477102709 6477102709. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இப்போது ஃபீஃபா உலக கிண்ணத்திற்கான போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 23 கடந்திருக்கின்றன. சச்சியா அணியும் அதே போன்று சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாடி கொண்டிருக்கின்றன. சச்சியா அணி வந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது, 1 பெற்றிருக்கின்றது. 12:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெனிகர் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறவிருந்த உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான அடுத்த கட்ட தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் தனித்தனி கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார மீட்பிற்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அமெரிக்கா நேரடியாக வழங்காது என்றும் ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே ஈரான் அதிலிருந்து பயனடைய முடியும் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இந்த ஒப்பந்தம் ஈரானின் கண்ணியத்தையோ சுயாதீனத்தையோ பாதிக்கவில்லை என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு மேலதிக விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவின் தனிப்பட்ட செயலராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் இன்று காலை கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் செய்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாநிலம் முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் திட்டத்தை செயல்படுத்துவது, புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொள்வனவு செய்தல், கட்டணம் செலுத்த ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்தல் போன்றவற்றை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
2: 102.7. இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான்னு, பேங்க்குக்கு போனான்னு, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும்போது, நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
1: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4164563514 416-456-3514.
0: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798 6478182798.
4: Your favorite music on your favorite station, 102.7.

12:48 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நேற்று என்னால் கனடாவிலே வந்து, அதாவது எங்களுடைய ஸ்டேடியத்திலே, டொரோண்டோ ஸ்டேடியத்திலே கானா மற்றும் பனாமா அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்தது. 7 மணிக்கு இது ஆரம்பித்திருந்தது. இதிலே கானா அணியினர் வந்து 1 கோலினை பெற்று முன்னிலை வைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றியிட்டிருந்தார்கள். இந்த வெற்றியை கொண்டாடும் முகமாக கானா ரசிகர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து கூடியிருந்தார்களாம். குறிப்பாக இந்த வாட்ச் பார்ட்டியிலே வந்து கிட்டத்தட்ட 40-30,000 கானா ஃபேன்ஸ் வந்து கூடியிருந்தார்களா. இந்த மழையெல்லாம் அவங்களை எதுவுமே செய்யவில்லைன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வெற்றியை தொடர்ந்து யங் அண்ட் டண்டாஸ்ட் அந்த இன்டர்செக்ஷன் வந்து மூடப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது நேற்றிரவில், அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு க்ரௌடடாக அது இருந்ததன் அடிப்படையிலே டொரோண்டோ போலீசார் வந்து பாதுகாப்பு கருதி அந்த பகுதியை வந்து மூடியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே எங்களுடைய கனடா அணிக்கும் கட்டார் அணிக்கும் இடையிலான போட்டி இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெற போகிறது. நேற்று 5 போட்டிகள் மொத்தமாக இடம்பெற்றிருந்தன இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பிற்கான போட்டிகள். இன்றைக்கு வந்து 4 போட்டிகள் இடம்பெற போகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதிலே இப்போது வந்து செக்கியானி அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான போட்டி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கான ஸ்கோரையும் நாங்கள் பார்க்கலாம். 46 நிமிடங்கள் கடந்து போது ஹாஃப் டைமில் இருக்கின்றார்கள். செக்கியானி தான் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது 1 கோலோடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வேளையிலே சிஆர்ஏ ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், இந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை பெறுபவர்கள் அதற்காக விண்ணப்பிக்கும் போது அதிலே வந்து சில மாற்றங்கள் வருகின்றது. அடுத்த மாதமே சில மாற்றங்கள் ஆரம்பிக்கப் போகின்றனவாம். அதாவது ஆன்லைனில் விண்ணப்பிப்பது தொடர்பான சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் செப்டம்பரிலிருந்து இந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டுக்காக விண்ணப்பிப்பவர்கள் பேப்பர் வெர்ஷனில் கொடுக்க முடியாது. முற்றுமுழுதாக நீங்கள் ஆன்லைனில் தான் அதை செய்து கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்கள் தொடர்பாகத்தான் இப்போது சிஆர்ஏ கூறியிருக்கின்றது. இந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை பொறுத்தளவிலே இது குவாலிஃபையான கெனேடியன்ஸ், அதாவது ஃபிசிக்கல் அல்லது மென்டல் இம்பேர்மெண்ட்ஸோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான ஒரு டேக்ஸ் கிரெடிட் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 Rutherford Drive யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
0: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம் 102.7 அல்லது வந்து ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக கேட்கலாம். அல்லது ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது ஆன்லைனில். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்று சொல்லி போனீங்கன்னா உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படி நாங்கள் வெளியே வானிலை என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 21 இருக்கின்றது, 17 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். காற்று இருப்பதனால் அந்த குளிர் ஒரு அளவுக்கு இருக்கின்றது. இந்த காற்று வந்து 1 மணி வரைக்கும் இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகூடிய வெப்பநிலையும் 21 தான், அதில் தான் நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். வெள்ளி சனிக்கிழமைகளை பொறுத்தளவில் மூன்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. அதற்கு பின்னர் வருகின்ற நாட்களில் மழையும் சேர்ந்திருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 22 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடைய இருக்கின்றது. 1 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

ஒரு மணி 6 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சுவையும் தரமும் விரும்பும் உங்களிற்கு ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதல் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால் கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பார்க்கர் என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம்ப் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. நீங்கள் நேரடியாக கடைக்கு வராமலேயே வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். June 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 13-04 ஹாமனி ரோட், நார்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன், கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். 6477-0709 6477-0709. இப்போது செக்கியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் ஹாஃப் டைம் நிறைவடைந்து மீளவும் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. செக்கியா அணி வந்து 1 கோலினை பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்டெஃப்எம் 102.7. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். சிட்டி ஆஃப் டொரோண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது, இன்றைக்கும் இந்த மழை காரணமாக இந்த ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான ஓப்பனிங் வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே அதிலே பங்கு பெற்றக்கூடியவர்கள் வாலண்டியர்ஸ், அதே போன்று தங்களுடைய ஸ்டாஃபினுடைய சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்துவிட்டு சேஃபாக 4 மணிக்கு இந்த ஃபேன் ஃபெஸ்டிவலை தொடக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. 1:08 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரே பூவாகவே இருக்கேன்னு சொன்னால் அப்போ பூக்களை பார்க்குற சீசன் தானே, சரி கேட்கலாம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
2: உணவு பெரியர்களின் ஏகோபித்த திரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவணபவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
7: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1 புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
10: The station with the
11: best
10: music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power.
14: Feel the bass.
15: 102.7 FM.

1:21 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே கடந்த வாரத்திலே வேலையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது ஹர்ஸ்ட் ஆண்டாரியோவிலே துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த 29 வயதான ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஓபிபியினுடைய கான்ஸ்டபிள் டாரோன் பாலி அவர்கள், இவருக்கான இறுதிக்கிரியைகள் இன்றைய நாள் இடம்பெறுகின்றன மிஸ்ஸஸ் அகாவல் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவருடைய குடும்பத்தினர், அதே போன்று நண்பர்கள், சக ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லோருமே வந்து அவருக்கான அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு அவருடைய அந்த இறுதி நிகழ்வு இடம்பெறுவதையும் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருக்கான அஞ்சலிகளை நாங்களும் தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், அமேசான் பிரைம் டேயும் விரைவில் வர இருக்கின்றது. இது வந்து June 23 26 வரையில் 4 இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான பொருட்கள் வந்து நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு அதிகபட்சமாக 40% வரையில் ஓஃபிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது அமேசான் பிரைம் டே இந்த ஆண்டு June 23 to 26 இருக்க போகின்றது. 1:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

1:26 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, ஷக்கியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான போட்டி, ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 64 நிமிடங்கள் கடந்திருக்கின்றது. ஷக்கியா அணி 1 கோலினை பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து.

0: நாட்டுக்கரு பண்பலை East FM 102.7
1: East FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் அண்மையில் குடியேறியவர்களிடையே வீட்டு உரிமையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆண்டாரியோவில் கனடாவிற்கு குடிபெயர்ந்து 5 ஆண்டுகள் கடந்தவர்களில் வீடு சொந்தமாக வைத்திருப்போரின் விகிதம் 2018 35.7% இருந்த நிலையில் 2021 அது 40.2% உயர்ந்துள்ளது. அதேவேளை கனடாவில் பிறந்தவர்களின் வீட்டு உரிமை விகிதம் 50.7% 47.8% குறைந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் கூட்டு வருமானம் மற்றும் அதிக அடமான கடன்களை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்டிருந்த போதிலும் புதிய குடியேற்றவாசிகள் அதிக மதிப்புடைய வீடுகளை வாங்கியுள்ளதாகவும் கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட மிகப்பெரியதொரு மனித புதைகுழி வெளிச்சத்திற்கு வரும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான 80 தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். இதேபோல் கேப்பாப்பிலவு போன்ற ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித புதைகுழிகள் இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் இன்றும் பலத்த அச்சத்துடன் இருக்கின்றார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே புதிய வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்தாகியுள்ளதை தொடர்ந்து உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய கடல் பாதையான ஹோமோஸ் நீரிணை உடனடியாக மீண்டும் திறந்துவிடப்படும் என பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதேவேளை ஒப்பந்தம் கையெழுத்தானதன் பின்னர் ஹோமோஸ் நீரிணை வழியாக 12.5 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பாதுகாப்பாக கடத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் எந்த கப்பலையும் குறிவைத்து தாக்கவில்லை எனவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7
2: East FM.ca.

0: 1:37 இப்போது ஷெக்கியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஃபிஃபா வேர்ல்ட் கப் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 76 கடந்திருக்கின்றன. ஷெக்கியா அணி 1 பெற்று தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமெட் தம்சீன்,
4: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம்

1:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லட்டிகா கோல்டு ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ June 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா ஈவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிகில், மேக்னா மற்றும் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட்ஸ் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ், சீனியர்ஸ் $15. 30 கராஜி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்டு ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம், $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர், அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்களையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். 6479965922. செக்கியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கான போட்டி இப்போது சற்று முன்னர் சவுத் ஆப்பிரிக்காவும் தன்னுடைய முதலாவது கோலினை இப்போது பெற்றிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இரண்டு அணிகளும் இப்போது சமநிலையில் இருக்கின்றன. போட்டி ஆரம்பித்து 87 நிமிடங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. 1:48 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், டிராஃபிக் அலர்ட்ஸும் ஏராளமான இடங்களில் இருக்கின்றது. ஜிடிஎல் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிலும் இப்போது சப்வே சர்வீஸ் விக்டோரியா பார்க்குக்கும் வார்டன் அவென்யூக்கும் இடையில் இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், அந்த டிராக்ஸிலே வந்து டெப்ரிஸ் இருக்கின்றது, தேவையற்ற பொருட்கள் விழுந்து கிடக்கின்றன. இதன் காரணமாக இந்த சப்வே சர்வீஸ் வந்து விக்டோரியா பார்க்குக்கும் வார்டன் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதியில் இயங்காது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. 1:49 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
3: Camsonics Security Camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய Security Camera, Security Glass Door Films, Two Way Audio Systems, Alarm System, Color Night Vision, 24 Hours Audio Video Recording வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748 647-302-5748 camsonics.com
4: காலம் தரும் நாயகனே.
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ காபரோ. 416-299-9955
6: Hi-Fi Barbershop, சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. ரமேஷ் 437-243-1719 437-243-1719

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஒரு மணி 59 நிமிடம், 2 மணி ஆக போகிறது. சரி, ஒரு சில செகண்ட் நேரம் இருக்குது. அதுக்கிடையில் வந்து நாங்கள் வெதரை பார்க்கலாம். வெளியிலே இப்போது 22 டிகிரியாக இருக்கின்றது. 17 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் காற்று தான் காரணம். சரி, இந்த வேளையிலே நாளைக்கு நாங்கள் வெதரை பார்த்தோம்னு சொன்னால் 22 நாளைக்கும், ஆனால் முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் இருக்க போகின்றது. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்க்கும் போது நேற்றிலிருந்து இன்று 5 சதங்கள் குறைவடைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1 சதம் உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது, அல்லது தொடர்பு எல்லை கங்கால் இருக்கிறீங்க என்று சொன்னால் உலகத்தின் இந்த பகுதியில் இருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு istfm.ca இருக்கின்றது. அதே போன்று istfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழுடாகவும், யூடியூபில் istfm 102.7 உடாகவும் பார்த்து மகிழலாம். அதே போன்று istfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-8214-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது istfm102.7@gmail.com. நேரம் சரியாக 2 மணியாகி இருக்கின்றது. வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கிறது.

0: 2:04 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றிரவு 6 மணிக்கு எங்களுடைய கனேடிய அணியும் அதே போன்று கட்டார் அணியும் மோத இருக்கின்றன டொரண்டோ ஸ்டேடியத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போது வந்து ஷெக்கியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது. 2 அணிகளும் தலா 1 கோலை பெற்று சமநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்டிஎஃப்எம் 102.7. சரி, இப்போது இப்பொழுது தொடக்கம் நாங்கள் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: விற்பியில் ஆரம்பித்திருக்கின்ற புத்தம் புதிய வீடுகளுடைய ஃபேஸ் 1 விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ள போன்றோம். விற்பியின் மிக முக்கியமான புரோக்ளின் கம்யூனிட்டியில் ஹைவே 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் கட்டப்படுகின்ற புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள்

0: இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிப்பியில் இவ்வாறு புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை, பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ் ஒன்றினை 723,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதுவெளியே டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் பல்வேறுபட்ட அளவுகளில் காணப்படுகின்றன. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 786,000 டாலர்களாக இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் 1,800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 849,000 டாலர்கள், 2,000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 889,000 டாலர்கள், 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுகொள்ளலாம். அதுவரையில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 2,100 ஸ்கொயர் ஃபீட் 954,000 டாலர்கள், 2,500 2,750 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஃபேஸ் ஒன் விலைகள், ஃபேஸ் ஒன் சலுகைகளை நீங்கள் தவறுடாமல் பெற்றுக் கொள்வதற்கு லட்சங்கந்த சாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 கிட்டத்தட்ட ஒரு ஆண்டின் பின்னர் 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. ஏராளம் சலுகைகள் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து வீடுகளுக்கும், குறிப்பாக அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட் வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ரஃபின் ஆகியன இவ்வாறு ஆரம்ப விலைக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட்டும் இலவசமாக வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், அத்தோடு சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் அனைத்து வீடுகளுக்கும் கிடைக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. பிக்கரிங் விட்பியில் மிகச்சிறந்த புரோக்லிங் கம்யூனிட்டி, அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் 412 ஹைவே 7 சந்திப்புக்கு அண்மையில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. இந்த வீடுகளில் நீங்கள் ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ் ஒன்றினை 723,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்படுகிறவை குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை 786,000 டாலர்களில் இருந்தும், டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 954,000 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல்வேறுபட்ட அளவுகளில் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளம் சலுகைகள், அத்தோடு பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. இந்த வீடுகளுக்கு சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. அசைன்மெண்ட் இலவசம் அடையுங்கள். லட்சங்கந்த சாமி, 416-888-8044.
1: 2:08 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421.
7: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:22 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஜெலஸ் வந்து தங்களுடைய ஒரு புதிய கிளையை இன்றைக்கு திறந்திருக்கின்றார்கள் ட்ரெண்டோவிலே. இன்றைய காலை 80 ஆஃபூஸ் ரோடில் தான் இந்த ஜெலஸ் கிளை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் பழமையானது இந்த ஜெலஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அநேகமான ஸ்டோர்ஸ் 2013 மூடப்பட்டன. இறுதியாக ஜிடிஏ பகுதியில் இருந்த ஒரு ஸ்டோர் வந்து 2020 மூடப்பட்டது. அதற்கு பின்னர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மீளவும் ஒரு பொப்பப்பாக வெவ்வேறு இடங்களில் அவை வந்திருந்தன. ஆனால் இப்போது மீளவும் ஜெலஸ் வருகை தர இருக்கின்றது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பலருக்கும் இருக்கும். குறிப்பாக ஒரு வால்மார்ட் போண்டு அதிலும் குழந்தைகளுக்கான பல பொருட்களை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கக்கூடியதான ஒரு கடை இந்த நிறுவனம் இந்த ஜெலஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:23 சரி, கனேடிய அரசாங்கம் இந்த வேளையிலே இந்தோனேஷியாவிற்கான ஒரு டிராவல் அட்வைசரியை விடுத்திருக்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், நீங்கள் யாராவது இந்தோனேஷியாவினுடைய சில பாகங்களுக்கு, குறிப்பாக பாலி, ஜகார்த்தா உட்பட இன்னும் சில இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க அப்படி என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் தொடர்பாக அதிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டுமா? என்னென்னு சொன்னால், என்ட்ரி மற்றும் எக்ஸிட் ரெக்யர்மெண்ட்ஸோடு சேர்த்து ஏராளமான முக்கியமான சில டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து இப்போது கேட்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, என்ட்ரி கண்டிஷன்ஸும் இருக்கின்றனவாம். ஆகவே அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்வது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற விடயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆகவே அது தொடர்பாக நீங்கள் என்னென்ன விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன சொல்லி எல்லா விவரங்களையும் நீங்கள் மேக்ஷோ பண்ணிக்கொள்ள சொல்லி கனடிய அரசாங்கம் கூறியிருக்கிறது. இது இந்தோனேஷியாவிற்கான பயணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு விடயமாக இருக்கின்றது. 2:24 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெனிகர் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெறவிருந்த உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான அடுத்த கட்ட தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் தனித்தனி கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார மீட்பிற்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அமெரிக்கா நேரடியாக வழங்காது என்றும் ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே ஈரான் அதிலிருந்து பயனடைய முடியும் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இந்த ஒப்பந்தம் ஈரானின் கண்ணியத்தையோ சுயாதீனத்தையோ பாதிக்கவில்லை என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு மேலதிக விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் இன்று காலை கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் செய்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாநிலம் முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் திட்டத்தை செயற்படுத்துவது, புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொள்வனவு செய்தல், கட்டணம் செலுத்த ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்தல் போன்றவற்றை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.
1: East FM Tamil செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165085052 4165085052 அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto exclusive radio partner East FM 102.7.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
5: Easy, tune பண்ணுங்க. East FM 102.7.

0: 2:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஷெக்கியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான மேட்ச் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. இதிலே ஒன்றுக்கு ஒன்று என்று சொல்லி இரண்டு அணிகளும் சமநிலையில் இருக்கின்றன. இந்த வழியிலே 3 மணிக்கும் இன்னும் ஒரு மேட்ச் நடைபெற இருக்கின்றது. இது வந்து சுவிட்சர்லாந்து மற்றும் பாஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பமாக போகின்றது. கனேடிய அணியும் கட்டார் அணியும் வந்து இன்று மாலை 6 மணிக்கு விளையாட இருக்கின்றன. இது வந்து வான்குவரிலே இடம்பெற இருக்கிறது இந்த மேட்ச் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வழியில் நாங்கள் மீளவும் விடுவிட்பணி முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: விட்பியில் புரோக்ளின் கம்யூனிட்டியில் புத்தம்புதிய வீடுகளுடைய விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. ஹைவே 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. ஃபேஸ் 1 விற்பனையில் ஃபேஸ் 1 விலைகளில் சிறப்பு சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு இல்லத்தினை அல்லது முதலீட்டினை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பு லட்சுமந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,23,000 டாலர்கள். டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 786,000 டாலர்களாக இருக்கின்றது. இந்த வீடுகளை பொறுத்தவரையில் அவற்றுக்கு சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் மற்றும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ சிறந்த ஒரு லொகேஷனில் சொந்தமாக கொள்ள முடியும். லட்சுமந்தசாமி அழைக்கலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-888-8044 ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களினுடைய ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். விட்பியில் மிகச்சிறந்த புரோக்ளின் கம்யூனிட்டியில் 412 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் அனைத்து வசதிகளுக்கும் அருகில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. டீடாச் வீடுகள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1,800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 849,000. 2,000 ஸ்கொயர் ஃபீட் 889,000. 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 2,100, 2,500, 2,750 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2,100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 954,000 டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட் வுட் ஃபுளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவார்ட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங் ரஃபிங் ஆகியன இந்த ஆரம்ப விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட்டும் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் ஆகியனவும் இந்த வீடுகளுக்கு இருக்கின்றன. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லட்சுமந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 விட்பியில் புத்தம்புதிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். டீடாச் வீடுகளினுடைய ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். இந்த வீடுகளின் விலைகளுக்குள் HST வேற்று உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ் 1 விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லட்சுமந்தசாமி 416-888-8044
0: 2:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோனோ ஹைட்ரோ வந்து தெரிவித்திருக்கிறது, காற்றும் இருப்பதன் அடிப்படையிலே வீதிகளில் பயணிக்கும் போது மரக்கிளைகள் அதே போன்று இந்த பவர் லைன்ஸ் ஏதாவது வீதிகளில் விழுந்திருக்கலாம். ஆகவே அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவற்றிலிருந்து ஒரு 10 மீட்டர், அதாவது உதாரணமாக ஒரு ஸ்கூல் பஸ்ஸினுடைய நீளம் அளவில் இருக்குமாம், அந்த அளவு தூரத்தில் நீங்கள் தள்ளி இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக இப்படி நீங்கள் பவர் லைன்ஸ் கீழே கண்டீங்கன்னு சொன்னால் 416-542-8000 அழைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி கூறியிருக்கின்றது ட்ரோனோ ஹைட்ரோ. 416-542-8000 அழைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோனோவினுடைய ஏராளமான அவுட்டோர் பூல்ஸ் வந்து இந்த ஜூன் மாதம் 26 தேதியிலிருந்து எல்லாமே வந்து ரெகுலர் அவசியில் இயங்க போகின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபாதர்ஸ் டே, அதே போன்று சம ஆஃபிஷியலி வந்து முதல் நாளாக ஆரம்பிக்கவும் இருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் பூல்ஸ் 26 தேதி முதல் ரெகுலர் அவசியில் இயங்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:51 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அளித்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களை, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabita Selvarajavin Thalamaiyil Iyangum, Focus Education Services, Ippodu, Pudidaga Iniyum, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavargalukku, Oru Maatha Ilavasa Vaguppai Vazhangukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, மெத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-592 2-6-4-7-5-4-9-0-0-5-9.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும்

மூன்று மணி 5 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்து மற்றும் போஸ்னியாக்கு இடையிலான மேட்ச் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் ஆரம்பித்து 5 நிமிடம் 21 வினாடிகள் வந்து கடந்திருக்கின்றது. தற்போது வரைக்கும் 0-0 என்ற கணக்கிலேயே கோல்கள் இருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெளியில் 20 டிகிரி செல்சியஸ், 23 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் பார்க்கும்பொழுது 16 டிகிரி செல்சியஸ், 15 உணர இருக்கின்றோம். நாளைக்கும் ஒரு மெல்லிய மலைத்தூரலுக்கான ஒரு பொழுதாக இருக்கப் போகின்றது. 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. 21 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை.

ஆக இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் eastfm.ce ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212 eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:06, இது திசையெங்கும் கலக்கு.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason 1585 Markham Road, Unit 406, 416-90
4: மேற்பட்ட வகைகள் மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairali.com.
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: 3:21 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்து பாஸ்னிக் இடையிலான போட்டி வந்து மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 21 நிமிடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரைக்கும் 0-0 என்ற அடிப்படையிலேயே ஸ்கோரின் நிலைமை இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃபம் 102.7. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளின் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 தேதி மாலை 5 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமென் என்டர்டைன்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. 3:22 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிபியில் புத்தம்புதிய வீடுகளுடைய விற்பனை ஆரம்பித்திருக்கின்றது. பிபியில் 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு பகுதிகளில் மிக முக்கியமான புரோக்லிங் கம்யூனிட்டியில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றையோ அல்லது டீடாச் வீடு ஒன்றையோ கட்டுப்படியான விலையில் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இந்த சலுகையினை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு ஒப்பீட்டளவில் குறைவான விலைகளில் உங்களுக்கான இல்லத்தினையும் முதலீட்டினையும் சொந்தமாக கொள்ள முடியும். ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய 2-story டவுன் ஹோஸ்கள், இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1,800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் 849,000. 2,000 ஸ்கொயர் ஃபீட் 889,000. 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் இந்த சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 2,100 ஸ்கொயர் ஃபீட் கூட 954,000 டாலர்களாக இருக்கின்றது. 2,500 என்று சொல்லி பலவரப்பட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைலண்ட் ரூம்ஸ்க்கான ஆப்ஷன் ஆகியனவும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபேஸ் 1 விற்பனையிலிருந்து நாங்கள் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். ஃபேஸ் 1 விலைகள், ஃபேஸ் 1 சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ சொந்தமாக கொள்வதற்கு நீங்கள் லக்ஷங்கந்த சாமியை அழைக்க முடியும். 416-888-8044. இந்த அனைத்து வீடுகளுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங், மெயின் ஃப்ளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூம்ஸில் குவார்ட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங் ரஃபின் ஆகியன ஆரம்ப விலை கொண்டு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. பினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் ஆகியனவும் இருக்கின்றன. 2027 கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னரே இந்த வீடுகளுக்கான க்ளோசிங் வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. லக்ஷ்மணந்த சாமி அளித்த மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044 சந்திப்பு கண்மையில் புரூக்ளின் கம்யூனிட்டியில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் 2-story டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். அதுவேளையில் டீடாச் வீடுகளினுடைய ஆரம்ப விலை 786,000 டாலர்களாக இருக்கின்றது. சிங்கிள் கிராஷ் மற்றும் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வீடுகளுக்கு பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அதுவேளையில் சைட் ரெண்டர்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்கின்றது. லக்ஷங்கந்த சாமி ஃபேஸ் 1 விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 416-888-8044. 416-888-8044.

0: 11:30 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால் கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழிச்சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். வல்வெட்டித்துறை ஸ்டைலில் கோழிப்புக்கை, கிச்சன் சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளமான உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ மார்க்கம் தூரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். June 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 1304 ஹார்மோனி ரோட், நார்த் ஒஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட்,
1: 6477 1209 6477 1209.

0: கனடாவில் அண்மையில் குடியேறியவர்களிடையே வீட்டு உரிமையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோவில் கனடாவுக்கு குடிபெயர்ந்து 5 ஆண்டுகள் கடந்தவர்களில் வீடு சொந்தமாக வைத்திருப்போரின் விகிதம் 2018 35.7% இருந்த நிலையில் 2021 அது 40.2% உயர்ந்துள்ளது. அதேவேளை கனடாவில் பிறந்தவர்களின் வீட்டு உரிமை விகிதம் 50.7% இருந்து 47.8% குறைந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் கூட்டு வருமானம் மற்றும் அதிக அடமான கடன்களை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்டிருந்த போதிலும் புதிய குடியேற்றவாசிகள் அதிக மதிப்புடைய வீடுகளை வாங்கியுள்ளதாகவும் கனடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட மிகப்பெரியதொரு மனித புதைக்குழி வெளிச்சத்திற்கு வரும் என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். இதேபோல் கோப்பா பிளவு போன்ற இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் இன்றும் பலத்த அச்சத்துடன் இருக்கின்றார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே புதிய வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதை தொடர்ந்து உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய கடல் பாதையான ஹோர்மோஸ் நீரணை உடனடியாக மீண்டும் திறந்துவிடப்படும் என பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதேவேளை ஒப்பந்தம் கையெழுத்தானதன் பின்னர் ஹோர்மோஸ் நீரணை வழியாக 12.5 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பாதுகாப்பாக கடத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் எந்த கப்பலையும் குறிவைத்து தாக்கவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
1: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
0: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் VVT ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீஃபுட் கறிகளுடன் VVT ஸ்டைல் சீஃபுட் சாப்பாட்டு பார்சல், VVT ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மாக்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும். 6477102709 6477102709.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: 3:45 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டர்மேன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுகளுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-750-1200. இந்த வேளையில் நாங்கள் லட்சன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: விட்பியில் புத்தம் புதிய வீடுகளுடைய விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். விட்பியில் 412 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள் கட்டப்படுகின்றன. ஃபேஸ் 1 விற்பனையிலிருந்து தகவல்களை எஸ் லட்சுமணந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை பெக்கெல்டன் கூடிய ஒரு டவுன் ஹவுஸினை 723,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். டீடாச் வீடுகள் சிங்கிள் டீடாச் வீடுகளை நீங்கள் 786,000 டாலர்கள் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 849,000 டாலர்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 889,000 டாலர்கள். 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ளலாம். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 2100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 1,54,000 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். இன்னும் 2500 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். லட்சங்கந்தசாமியை அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. இப்பொழுது இந்த ஃபேஸ் 1 விற்பனை ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் ஃபேஸ் 1 சிறப்பு விலைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆரம்ப விலைக்குள் அனைத்து ஃபுளோர்களிலும் 9 ஃபுட் சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட் வுட் ஃபுளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ரஃபின் ஆகியன இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட்டும் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அதேவேளையில் சைடு என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 2027 கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னரே இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லட்சங்கந்தசாமி அழைத்து நீங்களும் உங்களுக்கான பதிவுகளை செய்து கொள்ள முடியும். விட்பியில் மிக முக்கியமான புரோக்ளின் கம்யூனிட்டியில் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினையோ அல்லது டீடாச் வீடினையோ சொந்தமாக கொள்ள முடியும். 416-888-8044. பிட்பியில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத பேக்காட்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். அதுவழியில் டீடாச் வீடுகள் சிங்கிள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஆரம்ப விலை 954,000 டாலர்கள். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வீடுகளுக்கும் ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, அசைன்மெண்ட் இலவசம், ஏராளமான செலவுகளோடு ஃபேஸ் 1 விற்பனையினை லட்சங்கந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். 416-888-8044. 416-888-8044.

0: 3:55 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சேங்கும் கிழக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்துக்கும் பாஸ்னியாவுக்கும் இடையிலான போட்டி வந்து மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரு அணிகளுமே கோல் அடிக்கும் வாய்ப்புகளை வந்து மாறி மாறி உருவாக்கிய வண்ணமே இருக்கின்றார்கள். தற்போதைய நிலவரப்படி சுவிட்சர்லாந்து மற்றும் போஸ்னியா அணிகள் 0-0 என்ற கணக்கில் சமநிலையில் இருக்கின்றது. முதல் கோலை பதிவு செய்ய இரு அணிகளுமே மிக தீவிரமான முயற்சியை மேற்கொண்டிருப்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது, விறுவிறுப்பாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் முதல் கோலை தக்க வைத்துக் கொள்ளும் அணி எது அப்படின்னு சொல்லி. 3:55
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ்,
7: 4166-7770. இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
8: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, Unit 28, 647-656-5690.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.

நேரம் 4 மணி. ஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். வெளியில் 19 டிகிரி செல்சியஸ், 22 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1 சதங்களால் அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்டெஃபம்.co.uk உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்டெஃபம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4 மணி, ஈஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

4:05 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கலக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்ச்சி ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமேன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. 4:06 திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

0: இருக்கிறது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிபியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற வீடுகளின் விற்பனையின் ஃபேஸ் 1 விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் முக்கியமான புரோக்லின் கம்யூனிட்டியில் 412 Highway 7 சந்திப்பு கண்மையில் இந்த வீடுகள் விற்பியில் கட்டப்பட இருக்கின்றன. ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ சொந்தமாக கொள்ள முடியும். ஃப்ரீ ஹோல் 2-story டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத இந்த டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $723,000. டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட $786,000. $1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $849,000. $2,000 ஸ்கொயர் ஃபீட் $889,000. $2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவேளையில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை எடுத்துக்கொண்டால் 2,100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் வீடுகளின் விலை கூட $954,000 இருக்கின்றது. $2,500 சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கின்றது, சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமையும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னர் 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. இந்த ஃபேஸ் 1 விலைகள் மற்றும் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள லக்ஷன் கந்தசாமியை நீங்கள் அழைக்க முடியும். 416-888-8044. பிட்பியில் 412 Highway 7 சந்திப்புக்கு அண்மையில் புத்தம் புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள் $723,000 ஆரம்ப விலையாக இருக்கின்றது. சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $786,000. அதுவேளையில் டபுள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளை எடுத்துக்கொண்டால் கூட அவற்றுடைய ஆரம்ப விலை $954,000 இருக்கின்றது. பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 1,800, 2,000, 2,400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் 2,100, 2,500, 2,750 என்று சொல்லி டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங், மெயின் ஃப்ளோரில் ஹார்ட் வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ரஃபின் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், அதே வழியில் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் இருக்கின்றன. லட்சங்கந்தசாமி அழைத்து நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ளலாம். 416-888-8044. 416-888-8044.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi, Canada's number one PHEV kalai, 1.49% rate-il, varantham $108 plus tax-il irundhu, finance aladhu lease seyyungal, 5 aandukalukku aladhu 100,000 kilometers-ukku, free oil changes. Market-ile cheapest SUV-ai, best warranty-udan perum vaipaga, 2026 RVR-kalai, varantham $78 plus tax-il irundhu, 5 aandukalukku aladhu 100,000 kilometers-ukku, free oil changes-udan pettukollungal, anaitthu pudhiya vaagana kolvanavugalukkum visada parisugalum kaathirukkum. Armored Thumbscene 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881 416-754-8881
4: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1066. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பு உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63 88.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

நேரம் 4:23 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முதல் கோலுக்காக இரு அணிகளுமே தீவிரமாக போராடி வருகின்றார்கள். அதாவது சுவிட்சர்லாந்தும் போஸ்னியாக்கு இடையில் தற்போது வரைக்கும் 0-0 என்ற கணக்கில் சமநிலையிலேயே நீடித்து வருவது குறிப்பிடத்தக்க விடயம். கிட்டத்தட்ட 63:55 போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில எட்டப்பட்டிருக்கின்ற இந்த அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது போர் நிறுத்தம் வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால தங்கத்துடைய விலை வந்து கடந்த 3 நாட்களில் வந்து சுமார் கிட்டத்தட்ட $300 வரைக்கும் சர்வதேச சந்தையில் உயர்ந்திருப்பதான செய்தியாக இது காணப்படுகின்றது. தற்போது தங்கத்துடைய விலை வந்து ஒரு அவுன்ஸுக்கு $4,355 வரைக்கும் எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவற்றையும் விட விலை வந்து உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. நேரம் 4:24 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஸ்ரீம் குழம்பு, ஸ்ரீம் புளியானம், ஸ்ரீம் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாட் கறி வித் கருவாடு என 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் வல்வெட்டித்துறை ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல். விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி, கொத்தரொட்டி, இன்னும் பல. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ மார்க்காம் துரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். June 20 முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நோர்த் ஒஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 647-710-2709. ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறவிருந்த உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான அடுத்த கட்ட தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் தனித்தனி கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார மீட்புக்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அமெரிக்கா நேரடியாக வழங்காது என்றும் ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே ஈரான் அதிலிருந்து பயனடைய முடியும் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இந்த ஒப்பந்தம் ஈரானின் கண்ணியத்தையோ சுயாதீனத்தையோ பாதிக்கவில்லை என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசன்ஸ்கியா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு மேலதிக விசாரணைகளுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் இன்று காலை கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் செய்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாநிலம் முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணத்திட்டத்தை செயல்படுத்துவதும் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொள்வனவு செய்தல் கட்டணம் செலுத்த ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்தல் போன்றவற்றை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உங்கள் கார் வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார், 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
1: காட்டுக்குரு பண்பலை 102.7.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: மனோ ஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 4167201184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 4167201184. 4167201184.
4: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 அமெரிக்க சுற்றுலா. 27 வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4164563514.
7: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
8: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
4: ஸ்காபரோவில்
9: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
9: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
9: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
10: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
12: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
13: நேரம் 4:42 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்து அணி முதல் கோலை வந்து பதிவு செய்து முன்னணி பெற்றிருக்கின்றது. தற்போது போஸ்னியாவுக்கு எதிராக 1-0 என்ற கணக்கில் சுவிட்சர்லாந்து முன்னணி வகிக்கின்றது. குறிப்பிடத்தக்க விடயம், பதில் கோலை தேடி போஸ்னியா அணி தாக்குதலை வந்து மிகவும் தீவிரப்படுத்தி வருகின்றது. போட்டி மிகவும் விறுவிறுப்பாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:46 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் சுவிட்சர்லாந்து அணி தனது 2வது கோலை பதிவு செய்திருக்கின்றது. தற்போது 2-0 என்ற கணக்கில் போஸ்னியாவுக்கு எதிராக சுவிட்சர்லாந்து வலுவான முன்னிலை பெற்றிருக்கின்றது. பதிலுக்கு கோலை தேடி போஸ்னியா அணி மிகவும் போராடி வருகின்றது. அப்படி இருந்தாலும் கூட ஆட்டமானது இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றது. 87:37 வந்து முடிவடைந்திருக்கின்றது தற்பொழுது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு ஒனமென் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. 4:48 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிட்பியில் புத்தம்புதிய வீடுகளுடைய பிஎஸ் ஒன் விற்பனை ஆரம்பித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற விற்பனை மிக முக்கியமான லொகேஷன். பிபியினுடைய மிகச்சிறந்த புரூக்லின் கம்யூனிட்டியில் 412 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும், அது இல்லமாக இருந்தாலும் சரி, முதலீடாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை $723,000 சிங்கிள் டிடாச் வீடு ஒன்றினை $786,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. மிகச்சிறந்த மேலதிக சலுகைகளோடு லட்சுமி கந்தசாமி அறைப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. விவரங்களை கழிக்கலாம் 416-888-8044. குறிப்பாக எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $723,000. அதேவேளையில் சிங்கிள் கிராஷுடன் கூடிய டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை $786,000. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $849,000. 2000 ஸ்கொயர் ஃபீட் $889,000. 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் விலை கூட $954,000 இருக்கிறது. 2500-2750 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட பெற்றுக்கொள்ளலாம். இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அதேவேளையில் சைடு என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் ஆரம்ப விலைக்குள் பல்வேறுபட்ட சலுகைகள் இந்த ஃபேஸ் 1 சலுகைகளாக உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட் ஃபுட் ஃபுளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூம்ஸில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங், ராஃபிங் ஆகியன இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளையில் அசைன்மெண்ட்டும் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2027 கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னரே இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. விவரங்களை கலைக்கலாம் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பிட்பியில் புரூக்லின் கம்யூனிட்டியில் 412 அண்ட் ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் புத்தம்புதிய வீடுகளுடைய ஃபேஸ் 1 விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹவுல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $723,000. அதேவேளையில் டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை $786,000 இருக்கின்றது. லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: நேரம் 4:51 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்து அணி 3வது கோலையும் பதிவு செய்து போட்டியின் முழுமையான ஆதிக்கத்தை வந்து செலுத்தி வருகின்றது. தற்பொழுது 3-0 என்ற கணக்கில் போஸ்னியாவை எதிர்த்து சுவிட்சர்லாந்து வலுவான முன்னணி பெற்றிருக்கின்றது. பதில் கோலை தேடி போஸ்னியாவும் போராடி வருகின்ற நிலையில் ஆட்டம் வந்து பரபரப்பாக நடைபெற்று வருகின்றது என்ற தகவலுடன் நாங்களும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து காஃபி டபுள் டபுளில் லாவண்யா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட்ஸ், கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 416-474-1398 416-821-6929.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 22 6475490059.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்கள்.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பார்க்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
8: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 6479804779

0: நன்றி சுரேகா. நேரம் 5:01 நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ள முடியும். 416-55-4-4-0-4-0 இப்போது சுவிட்சர்லாந்து மற்றும் போஸ்னியா ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவு பெற்றுள்ளது. 4-1 என்ற கோல் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. வெளியில் 20 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 21 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
1: ரெண்டு கண்ணு மேச்சலிலே எட்டு

0: ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் லாவண்யா, பாபி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க பாபி?
1: நல்ல சோமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பாத்தீங்களா, காத்து எப்படி புயசுதுண்டு
0: பாக்கலையே.
1: ஓ, பேருங்க உங்களையே தள்ளி உளுத்திடும்.
0: சரி, ஓகே, பாக்கலாம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து கவிதை பாடு மலைகள், அதுல மெனோவும் சித்ரா பண கண்ணையின் கண்மணியே.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி.
1: நன்றி நன்றி லாவண்யா. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கெனடியன் காசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மது பாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்பசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவின் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு ஒண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்களுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் நீங்கள் டிக்கெட்ஸை பெறலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.

0: 5:14 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164504 5 4 0 4 0 4 1 6 5 5 4 4 0 4 0 இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா.
0: வணக்கம் ரோஹிணி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: இன்றைக்கு பாபா படத்துல இருந்து சக்தி கொடு என்ற பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரோஹிணி, வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: 5:19 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டாஃபமின் காஃபி 4116554400 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிபிஎல் ஆரம்பித்திருக்கின்ற புத்தம்புதிய வீடுகளின் விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஃபேஸ் ஒன் விற்பனை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த ஃபேஸ் ஒன் விலைகள் மற்றும் ஃபேஸ் ஒன் சிறப்பு சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பு. தற்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி ஒரு ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸினை $723,000 இருந்தும் டீடாச் வீடு ஒன்றினை $786,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமி கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறுபட்ட சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. 4161 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் புரூக்ளின் கம்யூனிட்டியில் பிட்பியில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அதுவெளியில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $723,000. அதுவெளியில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட $786,000. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $849,000. 2000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $889,000. 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரையில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட $954,000 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2500, 2750 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கின்றது. சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்ற குறிப்பிடத்தக்கது. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னர் 2027 ஆம் ஆண்டிலேயே இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லட்சகந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044. இந்த வீடுகளை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட அம்சங்களை இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கி இருக்கின்றன. அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot ceiling, மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூமில் குவார்ட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங் ரஃபின்னு சொல்லி பல்வேறுபட்ட அம்சங்கள் ஆரம்ப விலைக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ்கான ஆப்ஷன் ஆகியவும் இருக்கின்றன. பிட்பியில் மிகச்சிறந்த புரூக்ளின் கம்யூனிட்டியில் ஹைவே 412 ஹைவே 7 சந்திப்பு கண்மையில் புத்தமுதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $723,000. டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $786,000. சிங்கிள் கிராஷ் மற்றும் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் முடியும். ஃபேஸ் ஒன் விற்பனையை பயன்படுத்தி ஒப்பீட்டளவில் குறைவான விலையில் சிறந்த சிலைகளோடு உங்களுக்கான ஒரு இல்லத்தினையும் முதலீட்டினையும் சொந்தமாக அழைக்கலாம். லட்சம் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Vidya Sagar live in concert. iClean Canada வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortல். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 647-982-6476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 647-982-6476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 647-833-4998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 647-833-4998. 647-833-4998.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
4: Easy at tune pannunga. East FM 102.7. East FM 102.

கனடாவில் அண்மையில் குடியேறியவர்களிடையே வீட்டு உரிமையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கெனடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோவில் கனடாவுக்கு குடிபெயர்ந்து 5 ஆண்டுகள் கடந்தவர்களில் வீடு சொந்தமாக வைத்திருப்போரின் விகிதம் 2018 35.7% இருந்த நிலையில் 2021 அது 40.2% உயர்ந்துள்ளது. அதேவேளை கனடாவில் பிறந்தவர்களின் வீட்டு உரிமை விகிதம் 50.7% 47.8% குறைந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் கூட்டு வருமானம் மற்றும் அதிக அடமான கடன்களை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்டிருந்த போதிலும் புதிய குடியேற்றவாசிகள் அதிக மதிப்புடைய வீடுகளை வாங்கியுள்ளதாகவும் கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழ் அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட மிகப்பெரியதொரு மனித புதைகுழி வெளிச்சத்துக்கு வரும் என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். இதேபோல் கேபா பிளவு போன்ற ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித புதைகுழிகள் இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் இன்றும் பலத்த அச்சத்துடன் இருக்கின்றார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே புதிய வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதைத் தொடர்ந்து உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய கடல் பாதையான ஹோர்மோஸ் நீரினை உடனடியாக மீண்டும் திறந்துவிடப்படும் என பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதேவேளை ஒப்பந்தம் கையெழுத்தானதன் பின்னர் ஹோர்மோஸ் நீரினை வழியாக 12.5 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பாதுகாப்பாக கடத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் எந்த கப்பலையும் குறிவைத்து தாக்கவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.

என்பது நேர செலவு. காமம் ஒன்றே உண்மை துறவு. நேசம் பாசம் போலி உறவு. எல்லாம் கடந்து மண்ணில் உழவு. யாருடன் கழிந்தது இரவு என ஞாபகம் கொள்பவன் மூடன்.

0: வந்தவன் போகன், எல்லாம் ஆள பிறந்தவன் போகன்.
1: 5:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4116554400 இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சந்தியா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க சந்தியா, என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: சிந்தாமல் சிதறாமல் நானும் அப்பாசும் நடித்த படம், சாரி அப்பாசும் நந்தினியும் நடித்த படத்துல இருந்து சற்று முன் கிடைத்த தகவல் படி அந்த பாட்டு.
1: சரி, கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை மாத்தி விட்டீங்கன்னு. சரி கேக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.

0: 5:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4116554400. அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஓஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகம் ஆகின்றது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டு கோழி குழம்பு, கோழிப்பொரியல், கோழிச்சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட்கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாடு பார்சல். வல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோ மார்க்கம் டூர்ஹாம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நார்த் ஓஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6477102709. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜ், எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரங்கில் புத்தம் புதிய வீடுகளின் விற்பனை ஆரம்பித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஃபேஸ் 1 விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவலை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். மன்னிக்கவும், விட்பியில் இந்த புத்தம் புதிய வீடுகளின் விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. விட்பியில் மிக முக்கியமான புரோக்லின் கம்யூனிட்டியில் 412 Highway 7 சந்திப்புக்கு அண்மையில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. ப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள் கட்டப்பட இருக்கிற குறிப்பிடத்தக்கது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரை லேட்டஸ்ட் ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் நீங்கள் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $723,000 இருந்தும், அதேவேளையில் டீடாச் வீடு ஒன்றினை $786,000 இருந்தும் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சம் அந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 416-888-8044 எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $723,000. அதே வழியில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $786,000. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $849,000. 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $879,000. 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரையில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை எடுத்துக்கொண்டால் கூட 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் விலை $954,000. 2500 என்று சொல்லி பல்வேறு பெற்ற அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் ஏராளமான அம்சங்கள் இந்த ஃபேஸ் 1 விற்பனையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூமில் குவாட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங் ரஃபின் ஆகியன இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவை குறிப்பிடத்தக்கது. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அதேவேளையில் அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. சைடு என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறவை குறிப்பிடத்தக்கது. லட்சுமி கந்தசாமியை தொடர்பு கொள்ள 416-888-8044. இந்த வீடுகள் 2027 கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னரே க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. பிட்பியில் 412 Highway 7 சந்திப்பு கண்மையில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள், 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் ஆரம்ப விலை $723,000. பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸ்களாகவே காணப்படுகின்றன. அதுவிலையில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $786,000. 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $954,000. பல்வேறு பட்ட அளவுகளில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் மற்றும் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைடு என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் ஆகியனவும் இந்த அனைத்து வீடுகளுக்கும் இருக்கின்றன. லக்ஷங்கந்த சாமி 416-888-8044. 416-888-8044.

0: 5:54 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
1: வணக்கம் லாவஜா.
0: வணக்கம் கரண், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனேடியன் காசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மது பாலகிருஷ்ணன், புஷ்பவரன், குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷாகர்ஷ என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு ஒண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரிலும் நீங்கள் டிக்கெட்ஸை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-86

0: விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.

0: 6:04 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-400. இப்போது கனடா மற்றும் கட்டார் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பித்திருக்கின்றது. 3 கலந்திருக்கின்ற வேளையில் 2 அணிகளும் எந்த கோலும் எடுக்கவில்லை. ஃபிஃபா உலகக்கிண போட்டியின் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெளியில் 19°C உணரப்படுவது, 20°C. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21°C உணரப்படுவது, 22°C இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1% அதிகரிக்க இருக்கின்றது. இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க கண்ணன்?
1: நாங்களும் நிலமா இருக்கோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: பாட்டு உழைப்பாளி திரைப்படத்தில இருந்து ஒரு சோலக்கிளி என்ற பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: ஆறு மணி பத்து நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன் கேட்கிறேன். லாவணியா,
0: எப்படி இருக்கீங்க காசிநாதன்?
1: வேலை செய்யறோமா, சந்தோஷமா இருக்கிறோம்.
0: நல்லது, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: இன்றைக்கு ஜல்லிக்கட்டு காலையில இருந்து தூக்கோனாங் கூலி விரண்டு ஏழையில் வந்த பாட்டை கேட்போம்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி காசிநாதன், வணக்கம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. லட்டிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ ஜூன் 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிகில், மேக்னா மற்றும் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட்ஸ் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ் சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்ஸையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள்.
2: 647-996-5922. அத சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியர் ஆன் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham,
5: 416-461-6401.
6: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
7: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 6:19 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 116-555-4440. 18 நிமிடம் கடந்திருக்கின்ற வேளையில் 1-0 என்ற கோல் அடிப்படையில் கனடா இப்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 6:23 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 116-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிட்பியில் 411 Highway 7 சந்திப்பு கண்மையில் கட்டப்படுகின்ற புத்தம்புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகளின் விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஃபேஸ் 1 விற்பனை ஆரம்பித்து பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற ஒரு கட்டுமானம், கவனம் பெற்றிருக்கின்ற விலைகளாகவே காணப்படுகின்றன. குறிப்பாக வீடுகளை வாங்கும், புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் புத்தம்புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிபியில் 723,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஷுடன் கூடிய டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 786,000 டாலர்கள். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் 8,849,000 டாலர்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் 889,000 டாலர்கள். 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளை நீங்கள் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரையில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் கூட காத்திருக்கின்றன. 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 954,000 டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2500 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஃபேஸ் 1 விலைகள், ஃபேஸ் 1 சலுகைகளை பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ நீங்கள் பிட்பியில் மிகச்சிறந்த புரூக்ளின் கம்யூனிட்டியில் சொந்தமாக கொள்ள லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. இந்த வீடுகளின் விலைகளுக்குள் ஏராளமான சிறந்த அம்சங்கள் இந்த ஃபேஸ் 1 விற்பனையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மெயின் அண்ட் செகண்ட் ஃபுளோரில் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம், வாஷ்ரூமில் குவார்ட்ஸ் கவுண்டர் டாப், இவி சார்ஜிங் ரஃபிங் ஆகியன இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது அனைத்து வீடுகளுக்கும், அனைத்து வீடுகளுக்கும் சைட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகின்றன. இங்கே குறிப்பிடத்தக்கதாக உள்ளது, 2027 கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் முன்னரே இந்த வீடுகள் குளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லக்ஷ்மண் கந்தசாமி விவரங்களை கிடைக்கலாம். 416-888-8044 சந்திப்பு கண்மையில் புத்தமுதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 723,000 டாலர்கள். அதுபடியில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 786,000 டாலர்களாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 1,54,000 டாலர்கள். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
0: 6:26 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 222. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனேடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்பசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு ஒண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரிலும் நீங்கள் டிக்கெட்ஸை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.
2: ஐயா, மானே, டேடி.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எனிகர் முறையில் கையெழுத்தப்பட்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற இருந்த உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான அடுத்த கட்ட தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் தனித்தனி கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார மீட்புக்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அமெரிக்கா நேரடியாக வழங்காது என்றும் ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே ஈரான் அதிலிருந்து பயனடைய முடியும் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இந்த ஒப்பந்தம் ஈரானின் கண்ணியத்தையோ சுயாதீனத்தையோ பாதிக்கவில்லை என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு மேலதிக விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார மத்திய குற்றவியல் விசாரணைகளின் பணியகத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் செய்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாநிலம் முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் திட்டத்தை செயல்படுத்துவது, புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொள்வனவு செய்தல், கட்டணம் செலுத்த ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்தல் போன்றவை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. த ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
10: Everything you like, everything you need is found only here.
11: East FM 102.7.

6:42 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஆஷவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் தொதி, ஃபிஷ் புளித்தீயல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம் குழம்பு, ஷ்ரிம் புளியானம், ஷ்ரிம் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பால்கறி வித் கருவாடு என 10 வகையான சீஃபுட் கறிகளுடன் வெல்வெட்டித்துறை ஸ்டைல் சீஃபுட் சாப்பாட்டு பார்சல். விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லாம் பிரியாணி, கொத்ரொட்டி, இன்னும் பல வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்து பெறலாம். ஸ்காப்ரோ, மார்க்கம், டூர்ஹாம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளும் பெற்றுக் கொள்ளலாம். June 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட், நார்த் ஆஷவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன், கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். 6477102709. Thank you.

0: 6:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். கனடா இப்போது தனது இரண்டாவது கோலை பெற்றிருக்கின்றது. 45 கழிந்திருக்கின்ற இந்த வேளையில் 2-0 என்ற அடிப்படையில் கனடா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிபியில் 412 Highway 7 சந்திப்பு கண்மையில் கட்டப்படுகின்ற புத்தமுதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டீடாச் வீடுகள் பேஸ் 1 விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கான சிறப்பு பேஸ் 1 விலைகள் மற்றும் சலுகைகளோடு ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ கட்டுப்படியான விலையில் சொந்தமாய் கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சங்கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட் அரசாங்கத்தினால் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை பயன்படுத்திய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை $723,000 சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடு ஒன்றினை $786,000 நீங்கள் சொந்தமாய் கொள்ள முடியும். மேலதிக விவரங்கள் பதிவிளக்கும் லட்சங்கந்தசாமி 416-888-8044 மிக முக்கியமான புரோக்ளின் கம்யூனிட்டியில் விட்பியில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீ இல்லாத பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $723,000. அதேவேளையில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை $786,000. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $849,000. 2000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $889,000. 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் கூட 2100 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $954,000 இருக்கின்றது. 2500 2750 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனைத்து வீடுகளுக்கும் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. சைரென்ஸுக்கான ஆப்ஷனும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னர் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லட்சங்கந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044 உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. பேக்யார்டுடன் கூடிய இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிபியில் நீங்கள் $723,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதேவேளையில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $786,000. 1800 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் $954,000 பல்வேறுபட்ட அளவுகளில் 2700 என்று சொல்லி நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் அளவில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளையில் அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூமில் குவார்ட்ஸ் கவுண்டர் டாப், இபி சார்ஜிங் ரஃபிங் ஆகியன இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அசைன்மெண்ட் இலவசமாக வழங்கப்படுகின்றது. பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் சைரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியன இந்த அனைத்து வீடுகளுக்கும் இருக்கின்றன. அலையுங்கள் லட்சங்கந்தசாமி
0: 6:49 ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 49 கலைந்திருக்கின்ற இந்த வேளையில் கனடா தனது 3வது கோலை பெற்றிருக்கின்றது. 3-0 என்ற அடிப்படையில் கனடா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனேடியன் காசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா புரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்ஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 416-756-1200. அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5:00 to 7:00 வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
0: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா,
2: 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் Home Comfort, Markham and Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 4167561206000.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: சிறப்பு துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காலையில இருந்து வேலை வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
2: கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல 2 பேர் வருவாங்க.
3: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
1: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.

இன்றும் வளமை போலவே அனைத்து அம்சங்களும் இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக வர போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் eastfm.ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புகளுக்கு 416-822-4122 மற்றும் eastfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். என்றும் வளமை போலவே தங்கத்தமிழ் வார்த்தையில் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து நல்லதா நான்கு விஷயம் செய்திகள் முதன்மை மூன்று பகுதி முதலாவது மணித்தியாலத்தில் வர இருக்கிறது. இரண்டாவது மணித்தியாலத்தில் இன்றும் வளமை போலவே கலகலப்பு 3-4 நிகழ்ச்சியூடாக நேர்களை சந்திக்கப் போகிறோம். அதையும் தொடர்ந்து 8:30 செய்திகள், அதனையும் தொடர்ந்து கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியும் உங்களுக்காக வரப்போகிறது. எனவே நீங்களும் தொடர்ச்சியாக இரண்டு மணித்தியாலங்கள் நம்ம ஒரு நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் பொழுது இதை எல்லாத்தையுமே நீங்களும் கேட்க முடியும். தற்போது வெப்பநிலையும் பார்த்துடலாம். வெளியே காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போது 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 13 டிகிரி செல்சியஸ், நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுதுகளில் மழைக்குரிய சாத்தியக்கூறும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% உயர்வடைய இருக்கின்றது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இஸ்டெஃப்எம் வானொலியில். இது நம்ம ஊர் ஈவினிங்.

7:11 நிமிடம் இஸ்டஃபம் வானிலையில் நம்ம ஊரின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குத்தான் நாங்களும் வந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகிய தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகிறோம். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, தகை என்பதுதான் இந்த பழைய தமிழ் சொல்லாக இருக்கிறது. தகை என்பது தன்மை, சிறப்பு, மேன்மை என்றே பொருள்படும். தகை என்பது ஒருவரின் இயல்பான சிறப்பையோ உயர்ந்த குணத்தையோ குறிக்கும் ஒரு சங்ககால சொல்லாக இருக்கிறது. இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா அழகு, குணம், பெருமை ஆகியவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்தான் தகை என்ற இந்த சொல்லாக இருக்கிறது. இன்றைய தமிழில் தகைமை என்ற வடிவம் ஓரளவு பயன்பாட்டில் இருந்தாலும் இந்த தகை என்ற சொல் அரிதாகவே காணப்படுகிறது. எனவே தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் இன்று எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் சொல் தகை என்பதாகும். 7:12 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக திகழ்கிறது இஸ்எஃப்எம் 102.7. இந்த வேளையில் நாங்கள் ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டி தற்போது பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கனடா மற்றும் கட்டாருக்கு இடையிலான போட்டியின் நிலவர பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி 48 நிமிடங்கள் முடிவடைந்த வேளையில் குழு பி போட்டியில் கனடா மற்றும் கட்டார் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கட்டாரை எதிர்த்து கனடா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. 3-0 என்ற கோல் ஸ்கோர் அடிப்படையில் முதல் பாதியிலேயே கனடா முன்னிலை வைத்து இருக்கின்றது. எனவே தற்போதைய நிலவரப்படி கனடா 3 கோல் அடித்திருக்கின்றது, கட்டார் 0 என்ற விதத்தில் கனடா முன்னிலை வகிக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com.
4: ப்ரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6 4 7 4 7 8 0 1 4 4.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
7: FM 102.7 East FM.ca.

7:24 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஓஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகிறது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழிப்பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பால்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம்ப் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ மாக்கம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். June 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 1304 ஹாமனி ரோட் நார்த் ஓஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். தொடர்புகளுக்கு 6477102709. எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஊரி வினை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த பொழுதில் நல்லதா நாலு விஷயம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கின்றோம். எல்லா பதில்களும் உடனே கிடைக்க வேண்டியதில்லை, சிலவற்றை காலமே சொல்லும் என்பதுதான் இன்றைய விஷயமாக எடுத்து வந்திருக்கின்றோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் சில கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கிடைக்காது, அதற்காக கவலைப்படாமல் பொறுமையாக முன்னேறினால் காலப்போக்கில் பல விஷயங்கள் தானாகவே தெளிவாகிவிடும் என்பதுதான் விஷயமாக இருக்கிறது. சில நேரங்களில் வந்து பொறுமையே சிறந்த பதிலாக அமைகிறது. எனவே எல்லா பதில்களும் உடனே கிடைக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்காமல் பொறுமையாக இருக்கும் பொழுது சிலவற்றை காலமே பதில் சொல்லும் என்பதுதான் இன்றைய நாள் நாங்கள் நல்லதா நாலு விஷயம் பகுதியில் எடுத்து வந்திருந்தோம். 7:26 மிஸ்டர் ஃபெமானலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். விறுவிறுப்பாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேங்கூவரில் கட்டார் மற்றும் கனடாவுக்கான போட்டியின் அப்டேட்ஸை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். தற்போதைய நிலவரப்படி இப்பொழுது 64 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் கனடா 4வது கோலையும் பெற்று இப்பொழுது 4-0 என்ற ஸ்கோரின் அடிப்படையில் கனடா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த மேட்சில் வந்து கட்டார் பிளேயர் ஒருவருக்கு ரெட் கார்டு பெற்றதால் இது வந்து அவர்கள் வந்து 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது கனடாவுக்கு கூடுதல் முன்னிலையும் வழங்கியிருக்கிறது. இந்த வெற்றி நிலையை தொடர்ந்தால் கனடாவின் நாக் அவுட் சுற்று வாய்ப்பும் மிகவும் அதிகரிக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே தற்போதைய நிலவரப்படி ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியில் கனடா 4-0 என்ற வகையில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்எஃப்எம் காற்றலையில் நம்ம ஊர் ஈவினிங்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் அண்மையில் குடியேறியவர்களிடையே வீட்டு உரிமையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோவில் கனடாவுக்கு குடிபெயர்ந்து 5 ஆண்டுகள் கடந்தவர்களில் வீடு சொந்தமாக வைத்திருப்போரின் விகிதம் 2018 35.7% இருந்த நிலையில் 2021 அது 40.2% உயர்ந்துள்ளது. அதேவேளை கனடாவில் பிறந்தவர்களின் வீட்டு உரிமை விகிதம் 50.7% 47.8% குறைந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் கூட்டு வருமானம் மற்றும் அதிக அடமான கடன்களை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்டிருந்த போதிலும் புதிய குடியேற்றவாசிகள் அதிக மதிப்புடைய வீடுகளை வாங்கியுள்ளதாகவும் கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழ் அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட மிகப்பெரியதொரு மனித புதைகுழி வெளிச்சத்துக்கு வரும் என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். இதேபோல் கேப்பா பிளவு போன்ற ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித புதைகுழிகள் இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் இன்றும் பலத்த அச்சத்துடன் இருக்கின்றார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே புதிய வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதைத் தொடர்ந்து உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய கடல் பாதையான ஹோர்மோஸ் நீரினை உடனடியாக மீண்டும் திறந்துவிடப்படும் என பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதேவேளை ஒப்பந்தம் கையெழுத்தானதன் பின்னர் ஹோர்மோஸ் நீரினை வழியாக 12.5 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பாதுகாப்பாக கடத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் எந்த கப்பலையும் குறிவைத்து தாக்கவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்
1: 437-860-7002-437-860-7002.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahira, 416-299-1020.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st திகதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவில்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-2-2-6475-490-059.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7 East FM.ca.

மணி 46 நிமிடம். மிஸ்டர் வானொலியில் நம்ம உரிவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 மாலை 5 மணிக்கு கிரேட் கேரியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ என பல பாடல்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மாக்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-756-1200. நம்ம உரிவின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஃபீஃபாவில் கிண்ண போட்டி 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7. அது மட்டுமில்லாமல் தற்போது வேங்குவரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கட்டார் வர்சஸ் கனடா போட்டியின் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கனடாவின் மேட்ச் என்று கூட சொல்லலாம். ஏன்னென்று பார்த்தீங்கன்னா 5-0 என்ற ஸ்கோரின் அடிப்படையில் கனடா முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. 85 நிமிடங்கள் முடிவடைந்த பொழுது இப்பொழுது கனடா 5 கோல்கள் பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 7:47 நாங்கள் இந்த பொழுதில் முதன்மை 3 பகுதிக்கே செல்ல இருக்கின்றோம். முதன்மை 3 உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் காங்கோ மற்றும் உகாண்டாவில் இபோலா தொற்று ஒரு வாரத்தில் சுமார் 40% அதிகரித்து மொத்த நோயாளிகள் 890 மேல் மற்றும் உயிரிழப்புகள் 232 உயர்ந்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. பரவி வரும் இந்த இபோலாவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி அல்லது குறிப்பிட்ட சிகிச்சை இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஆயுத மோதல்கள், மக்கள் இடம்பெயர்வு, மருத்துவ வளங்களின் பற்றாக்குறை மற்றும் தொடர்பு கண்காணிப்பு சிரமங்கள் காரணமாக நோயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேவையான நிதி போதுமான அளவில் கிடைக்காததால் நிலைமை குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலையை தெரிவித்திருக்கின்றனர். இன்னொரு விஷயமாக, ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ அருகே உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலால் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டாலும் அவசர சேவைகள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைனின் பல பகுதிகளுக்கு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. இரு நாடுகளும் ஒருவரின் ஆற்றல் மற்றும் தொழில்துறை கட்டமைப்புகளை மற்றொருவர் குறிவைத்து தாக்கி வரும் நிலையில் இந்த போர் மேலும் தீவிரமடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இன்னொரு விஷயமாக, அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்ட தற்காலிக இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு பல எண்ணெய் டேங்கர்கள் முக்கியமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் நீரிணை வழியாக மீண்டும் பயணிக்க தொடங்கியிருப்பது ஒரு சந்தோஷமான விஷயம். இதனால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மீளும் என்ற நம்பிக்கை உருவாகி எண்ணெய் விலைகளும் குறைந்திருக்கின்றன. எனினும் அதே நேரத்தில் லெபனானில் இஸ்ரேல் புதிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதால் பிராந்திய பதற்றம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று செய்திகள் வெளியாகின்றன. இந்த தாக்குதல்கள் அமைதி ஒப்பந்தத்தின் நிலைத்தன்மையை குறித்து சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே எண்ணெய் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியிருந்தாலும் மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமை இன்னும் நிச்சயமற்றதாகவே இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. இதுவரை நேரமும் முதன்மை 3 பகுதி கேட்டீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்ட் எஃப்எம் வானொலியோடு.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங் உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656-416-908-5656.
3: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20 வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479-7071.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point. Whoa.

8:03 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கிறோம். இரண்டாவது மணித்தியால தொடக்கத்திலேயே கனடாவுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, இந்த ஃபீஃபா உலகின போட்டி தற்போது வேங்கூரில் இடம்பெற்ற போட்டி தற்போது முடிவடைந்த நிலையில் கனடா 6-0 என்ற ஸ்கோர் அடிப்படையில் அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. கனடா மற்றும் கட்டாருக்கு இடையான இந்த போட்டியில் கனடா வந்து 6 goals பெற்றுதான் இந்த அபார வெற்றியை பெற்றிருக்கிறது வேங்கூவரில் இடம்பெற்ற இந்த போட்டியில். ஃபீஃபாவில் இருக்கின்ற போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான